0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 12 தேதி, பராபவரிடம் புரட்டாசி திங்கள் 17 தேதி, 2026 அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:52.

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நமது இன்றைய காலை ஒளிபரப்பு இனிதே உதயமாகிறது.

அல்லாத ஒருவன் தன்னை கற்ற அறிவுடையவன் போல காட்டிக்கொள்ளும் பெருமை கற்றவர் அவனோடு பேசத் தொடங்கும் அளவில் கெடும். குறள் எண் 405, அதிகாரம் கல்லாமை.

0: ஒருவன் தன்னை கற்ற அறிவுடையவன் போல காட்டிக்கொள்ளும் பெருமை கற்றவர் அவனோடு பேசத் தொடங்கும் அளவில் கெடும். குறள் எண் 405 அதிகாரம் கல்லாமை.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1299 கிலோஹெர்ட்ஸில் பவனி வரை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நேரமாகும்.

காலை 5 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்திகள் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் இயற்கை மருத்துவமும் வழி நிவாரணமும் விளக்கமளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரணி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். 7:35 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் முந்தைய நாள் டெல்லி நிலையம் ஒளிபரப்பதின் ஒளிபரப்பு கேட்கலாம். அதைத் தொடர்ந்து மதுரத்தின்றல். 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குவர் அம்சபிரியா அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல், 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவர் முனைவரசி அருணன் அவர்கள். தொடர்ந்து மதுரத்தின்றல். 9 மணிக்கு இசைப்பெட்டகம் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின், குருவாயூர் துறை அவர்கள் மிருதங்கம், டி கே பாசன் அவர்கள் கடம் கேட்கலாம். 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம் விந்தைமிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல் தருகிறார் மதுரை சிறுமத்தாய் வாசன் கல்லூரி இயற்பியல் துறை தலைவர் மற்றும் கல்லூரி முதல்வர் எம் கவிதா அவர்கள். தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் இடம்பெற கேட்கலாம். 10:45 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி வியக்க வைக்கும் விலங்குகள் உலக விலங்குகள் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 11 மணிக்கு மதுரத்தின்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை வானிலை அறிக்கை. தொடர்ந்து சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1 மணிக்கு விழிப்புணர்வு தகவல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 கணிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தின்றல், 2:40 இசை பயிற்சி பயிற்றுவிப்போர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜி கற்பகம் எஸ் லாவணி அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரத்தின்றல், மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5 மணிக்கு குட்டிஷ் நேரம் படப்பை ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி. 5:30 கிராமிய தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சிவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியும் தேனி வளர்ப்பு அதன் தொழில்நுட்பங்களும் டாக்டர் பீம்சிங் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தின்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். நடிகை ராஜஸ்ரீ நடித்தவர்கள் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்ப கேட்கலாம். 10 மணிக்கு ரவிவர்ஷிய அகில் பாரதிய சங்கீத் சபா ஹிந்துஸ்தானி இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் நிறைவு. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியில் 1290 கிலோஹெர்ட்ஸ்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர்வியூ கண்ணாடியை தொடச்சு நேரம்.

0: வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
0: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
0: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
0: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
0: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
0: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: அசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப்பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பண்ணுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைமழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்க கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மார்பாட தாய்வரு என்பவர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாளிகை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் இறை அருள் தரும் பக்தி மாலை.

நேரம் 6:21 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலை பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில் இனி E.M. ஹனிபா பாடிய பாடல்

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலை பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை நிறைவாக

பக்தி மாலை நிறைவுற்றது. நேரம் காலை 6:35.

0: இன்று பராப வருடம் புரட்டாசி திங்கள் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் விவசாயிகள் கவனத்திற்கு, மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொள்ளும் பொழுது இயந்திரத்தின் மூலம் வரிசை விதைப்பு செய்யவும். இதனால் பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்படுவதுடன் தேவையான காற்றோட்டம், சூரிய ஒளி, சத்துக்கள் பயிர்களுக்கு எளிதாக கிடைக்கும். மேலும் விதைகள் சீரான இடைவெளியில் வரிசையாக விதைக்கப்படுவதால் உரமிடுதல், களையெடுத்தல் எளிதாகும். விவசாயிகளின் செலவு குறைக்கப்படும், அதிக மகசூல் பெற முடியும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். திரவ வடிவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஏக்கருக்கு 200 மில்லி அசோஸ்பயர் இளம், 200 மில்லி பாஸ்போ பாக்டீரியா, 200 மில்லி திரவ பொட்டாஸ், ஜிங்க் சாலுபுளைசிங் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை போதிய அளவு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நிலத்தில் ஈரம் இருக்கும்போது தூவ வேண்டும். இவ்வாறு இடுவதால் அசோஸ்பயர் இளம் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். பாஸ்போ பாக்டீரியா மண்ணில் கிட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கச் செய்யும். திரவ பொட்டாஸ் உரம் சாம்பல் சத்தையும் ஜிங்க் சாலுபுளைசிங் பாக்டீரியா துத்தனாக நுண்ணூட்ட சத்தையும் பயிர்களுக்கு கொடுக்கும் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். வழக்கமாக துத்தனாக சத்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் நெல் விதைப்பு செய்த 2 முதல் 4 வாரங்களில் இளம் இலைகளில் மஞ்சள் அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் கோடுகள் தோன்றி செடிகள் குட்டையாக வளர்ச்சியின்றி காணப்படும். இதனை சரி செய்வதற்கு ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட் நெல் விதைப்பின் போது அடி உரமாக இடலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண் துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். மானாவாரி நேரடி விதைப்பு செய்யும் நெல் வயல்களில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு

0: சத்தை நீக்குவதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் நுண்ணூட்ட கலவையை நன்கு மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து நெல் விதைப்பின் போது அடிவுரமாக நிலத்தில் சீராக தூவ வேண்டும். இதனால் வேர் மற்றும் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தூறு எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் பூ மற்றும் கதிர் அதிகமாக உருவாக்கவும் நெல் மணியின் தரத்தை மேம்படுத்தவும் சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்தும் பயிர்களை பாதுகாத்து கொள்ளலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய மேலாண் துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தேனி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தொடர்புடைய துறைகள் மூலம் விழிப்புணர்வு மற்றும் திட்டங்கள் பரப்புதல் தொடர்பான முகாம்கள் வரும் 28/9/2026 முதல் 29/10/2026 வரை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் நடைபெறும். இதில் 6/10/2026 அன்று அகமலையில் மருதனூர், சொக்கநலை, அலங்கரம், கரும்பாறை, குறவன்குழி ஆகிய இடங்களில் மெயின் ரோட்டில் உள்ள கண்ணங்கரை பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி அருகில் நடைபெறவுள்ளது. 7/10/2026 அன்று ஏத்தக்கோயில் சமுதாய கூடத்திலும், 8/10/2026 அன்று அமைச்சியாபுரம் மற்றும் அரமனை புதூரில் கிராம அறிவுசார் மையம் கோட்டைப்பட்டியிலும் நடைபெறுகிறது. 9/10/2026 அன்று ராஜாக்கால்பட்டி அழகாபுரியில் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. 12/10/2026 அன்று அம்பா சமுத்திரத்தில் உள்ள ஊமா அலுவலகத்திலும், 13/10/2026 அன்று உப்பார்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்திலும், 15/10/2026 அன்று கோட்டூர் சமுதாய கூடத்திலும், 16/10/2026 அன்று சில்வார்பட்டி சமத்துவபுரம் சமுதாய கூடத்திலும், சருத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடத்திலும் நடைபெற உள்ளது. 22/10/2026 அன்று சரத்துப்பட்டி இந்திரா நகர் சமுதாய கூடம் மற்றும் சிலுக்குவார்பட்டி சமுதாய கூடத்திலும், 23/10/2026 அன்று எண்டபுலி மற்றும் நேரு நகர் சமுதாய கூடத்திலும், 26/10/2026 அன்று காமாட்சிபுரம் சமுதாய கூடத்திலும், 27/10/2026 அன்று பொட்டிபுரம் டி புதுக்கோட்டை சமுதாய கூடத்திலும், 28/10/2026 அன்று கடமலைக்குண்டு கரடிப்பட்டி, முத்தாளம்பாறை தாளையூத்து, மேகமலை நொச்சி ஓடை ஆகியவை மகளிர் சேவை கட்டிடத்தில் நடைபெறும். 29/10/2026 அன்று கண்டமனூர் மகளிர் சேவை கட்டிடத்திலும் நடைபெற உள்ளது. முகாம்கள் 2 தினங்களுக்கு முன்னதாகவே முகாம் தொடர்பாக அறிவிப்புகள் செய்யப்படும். இவ்வாறு தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இப்போ நீங்கள் 36 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் அப்படின்றப்போ எத்தனை மணி நேரத்தில் நம்ம வந்து விதைப்புக்கு கொண்டு போகணும்?
1: புழுதி விதைப்பை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் குளோரைடு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுறோம், ஒரு 12 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விதை நேர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் 20 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அது பண்ணுறதே வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்கு தான். ஸோ நம்ம அது வந்து எதுவும் அர்ஜெண்ட்டாக போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பெரும்பாலும் விதை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பருவத்துக்கு தான் விதையை வாங்குவோம். ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம தாராளமாக விதைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இல்லை சார், அதை வந்து ஊற வச்சு நீங்கள் அந்த இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் குளோரைடு கரைசலில் போட்டு அதை கழுவி எடுத்துட்டு,
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாமா?
1: இல்லை, காய வச்சு நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதை வந்து நம்ம உடனே விதைப்புக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறோம். நம்ம வந்து வர விதைப்பில், அதாவது நம்ம புழுதி விதைப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம விதையை வாங்குகிறோம், ஒரு 2 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து காய போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைடில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் விதைச்சிடலாம். ஸோ அது வந்து இல்லை, நம்ம இன்றைக்கி சூழ்நிலை இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க, மழை பெய்யாது. ஸோ இப்போ ஒரு நல்லா உலர வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பொட்டாசியம் குளோரைடில் ஊற வச்சுட்டு லைட்டாக உலர வச்சிடணும். நம்ம வந்து என்ன ஈர விதைகளை வந்து விதைக்க முடியாது, வேற இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறது வந்து சிறந்தது. பெரும்பாலும் சீக்கிரம் விதைச்சிறது நல்லது. இப்போ லேட்டாக விதைச்சா ஏதாவது ஆகுமானா கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது.
0: இன்னைக்கு ஏன் சார் இந்த விதைகளை நம்ம இப்படி விதைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்?
1: முதல்ல வந்து நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு நெல் விவசாயிலாம் நம்ம களத்தில் போய் விவசாயிகளை பார்க்குறோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் வந்து இன்னைக்கு ஒரே நேரத்தில் நடக்குது. அது எந்த பட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, ஒரே நேரத்தில் வந்து நடவு நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் அறுவடைக்கு மிஷின் வேணும். ஏன்னா இன்னைக்கு மிஷின் கம்பைன் ஹார்வெஸ்ட்

0: ப்ளாக்பஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரே நேரத்தில் நடவு செய்யணும். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறை. விவசாயிகள் போய் அங்கே தெரிஞ்சு அங்கலைஞ்சு இங்கலைஞ்சு ஆள் பிடிக்கிறக்குள்ளே ரொம்ப நொந்து நூறுகள் செய்கிறாங்க. அதை விட முக்கியம் அவங்களுக்கான செலவு. ஒரு ஏக்கர்லேயே வந்து 5000-7000 ரூபா செலவாகிடுது இன்றைக்கி காலத்தில். இனி எதிர்வரும் காலத்தில் இது கூட தான் செய்யும், குறையாது. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை வந்து விவசாயிகளோட பார்வையில் இந்த ரெண்டு பிரச்சனை அந்த ஒரு 10 நாள் அலையிறத வந்து நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நாற்று நட்டு முடித்தா தான் அவங்களுக்கு அவ்வளவு ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணீர் தேவை. இப்போ வந்து நீங்கள் நாற்றங்கால் போட்டு நாற்றங்காலுக்கு 21 நாள் வந்து நீர் மேலாண்மை பண்ணி நடவு வயலை தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழவு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபுல்லாக கேஜுவில் வச்சு அடித்து அதை ஃபுல்லாக சமப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம 21 நாளும் வந்து நம்மளுக்கு நீர் மேலாண்மை மிச்சமாகும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சசி இணைந்திருப்போம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27ஆம் நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429

0: கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்க அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின்கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவைக்கு அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது. பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் 2வது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் சிங்கீதம் சீனிவாச ராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குநர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை

0: அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடு ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: இன்னைக்கு நாம பேச போற உயிரினத்தை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ரொம்ப சின்னது. அது ஒரு பூனை கிடையாது, அது ஒரு பறவையும் கிடையாது. அது பேரு டார்டிகிரேட் வாட்டர் பியர், அதாவது கடல் கரடிகள். ரொம்ப சின்ன உயிரினம் இந்த டார்டிகிரேட். ஆனால் இயற்கையில் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று. நாம் வெயிலை தாங்க முடியலைன்னா ஏசி தேடுறோம், குளிர் அதிகமானா ஹீட்டர் தேடுறோம், தண்ணி இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த நாளே ஓடாது. ஆனால் இந்த சின்ன டார்டிகிரேட் தண்ணி இல்லாத கடுமையான சூழலில் கூட தன்னோட உடல் செயல்பாடுகளை எந்த அளவு முடியுமோ அந்த அளவு குறைச்சிக்கிட்டு உயிர் வாழ முடியும். அப்படி ஒரு திறமை வாய்ந்த உயிரினம் இது. டீஹைட்ரேட் ஆகி கடுமையான சூழலில் கூட தன்னோட மெட்டபாலிசத்தை குறைச்சிக்கிட்டு ஏறக்குறைய ஒரு டார்மண்ட் நிலைக்கு கூட இது போயிடும். அப்புறம் அந்த சூழல் தனக்கு எப்போ ஏற்றதாக மாறுதோ அப்போ மறுபடியும் செயல்பட தொடங்கும். விஞ்ஞானிகளுக்கு இந்த சின்ன உயிரினத்தை பார்த்து ஆச்சரியமும் ஆர்வமும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்திட்டாங்க. 2007 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நடத்தின ஃபோட்டன் M3 பரிசோதனையில் ஆயிரக்கணக்காக

0: டாரி கிரேட்ஸை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அங்கே இருந்த கடுமையான ரேடியேஷன் சூழ்நிலையிலும் சில உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துச்சு. நாசாவும் இதை ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் எப்படி செயல்படுதுன்னு ஆராய்ஞ்சாங்க. சோதனை வெற்றி பெற்றா பிற்காலத்தில் மனுஷங்களை ரேடியேஷன்லேருந்து எப்படி பாதுகாக்கிறது, உயிரியல் பொருட்களை ரொம்ப காலம் பாதுகாக்க முடியுமா, வறட்சியை தாங்குகிற பயிர்களை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடச்சிரும்னு இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. ட்ரீ ஆஃப் லைஃப் போன்ற முயற்சிகள் மூலமாக பல உயிரினங்களோட டிஎன்ஏவை புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறாங்க. இதனுடைய மரபணு தகவல்கள் மூலமாக அதோட எக்ஸ்ட்ரீம் சர்வைவல் திறனை நாம் புரிஞ்சுக்கிற முடியும். சரி, இந்த ஆராய்ச்சியை பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? விண்வெளிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற வேற்றுக்கிரக உயிர்களை ஆராய்ச்சி செய்கிற அதே நேரத்தில் நாம் காலடியில் கிடைக்கக்கூடிய இந்த சின்ன உயிரிடந்து கூட எந்த சூழல்லையும் உயிர் வாழும் நிலைமையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இது ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக பருவநிலை மாற்றம், வெப்ப அதிகரிப்பு, தண்ணீர் பற்றாக்குறை, விவசாய பின்னடைவுன்னு நமக்கு அழுத்தம் கொடுக்குற சூழ்நிலையில் இருந்து எப்படி நாம் சமாளித்து வாழலாங்கிற உண்மையை இந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கலாம். சின்ன உயிர் தானேன்னு ஏளனமாக நினைக்காம இதுவும் ஒரு நாள் நமக்கு பயன்படும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இயற்கைங்கிறது ஒரு லைப்ரரி மாதிரி. ஒரு புத்தகம் நமக்கு தேவையில்லைன்னு அதை தூக்கி போட்டுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதில் ஒரு தகவல் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுடும். அது போல தான் ஒரு ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிட்டா கூட அதோட டிஎன்ஏ, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதோட சர்வைவல் மெக்கானிசம்னு எல்லாத்தையும் நாம் நிரந்தரமாக இழக்க நேரிடும். அதனால தான் பயோடைவர்சிட்டிங்கிறது அழகுக்காக மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இல்லை, அது நம்மளோட எதிர்கால அறிவு களஞ்சியம்னு சொல்கிறோம். இந்த இயற்கை படைப்பில் நமக்கு பயன்படாத உயிர்னு எதுவுமே கிடையாது. இயற்கையோட அடுத்த பெரிய கண்டுபிடிப்பு நம்ம கண்ணு முன்னால் இருக்கும் ஒரு சின்ன உயிரினத்துக்குள்ளே கூட மறைஞ்சிருக்கலாம். ஆகையால் எந்த உயிரினத்தையும் சிறுசுதானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதற்கூன பணிக்கப்பட்ட வேலையை எவ்வளவு நேர்த்தியாக செய்யுதேன்னு தினம் பார்த்து ரசிப்போமா?
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: காலை தென்றல், காலை தென்றலில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிப்பது நட்பு திரைப்பட பாடல்.

இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் திரை இசை உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். ஒலிப்பது தலைவாசல் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 7:10.

0: மதுரை தென்றல் திரையிசை கேட்டோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு நமது மதுரை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தாா்.

ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும் ரயில்வே

0: நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு, கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார்.

சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இதில் இயற்கை மருத்துவமும் வழி நிவாரணமும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
2: இன்று நம்ம எல்லாரையுமே ஒரு பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வலி. யாருக்காவது வலி இல்லாமல் நம்ம தினசரி வாழ்வை வந்து முடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்வோம். ஏதாவது ஒரு வலி, தலைவலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, பாத வலி, ஏதோ ஒரு வலியை அனுபவிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேள்வி, வலி என்பது எதிரியா? இல்லவே இல்லைங்க. வலி என்பது நம்ம உடல் நமக்கு அனுப்பும் ஒரு எச்சரிக்கை மணி. வீட்டில் புகை வந்தால் தீ அலாரம் ஒழிக்கும். அந்த அலாரத்தை மட்டும் நிறுத்தி விட்டு தீ அணைக்காமல் விட்டா என்ன ஆகும்? அதே போலதாங்க, வலி மாத்திரையை மட்டும் எடுத்துக்கொண்டு வலிக்கான காரணத்தை சரி செய்யாமல் விட்டால் பிரச்சனை கண்டிப்பா தொடரதான் செய்யும். வலி எங்க இருக்கு அப்படிங்கிறது கிடையாது, வலி ஏன் வந்தது அப்படிங்கறதான் நம்ம முத பார்க்கணும். வலி ஏன் வருகிறது? ஒரே இடத்துல பல மணி நேரம் உட்கார்ந்துட்டு வேலை செய்யறதுனால வலி வரும். மொபைல எப்போதும் குனிஞ்சு பாக்குறதுனால கழுத்து வலி இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அதனால தலைவலியும் வரலாம். நிறைய பேருக்கு கழுத்து வலியில இருந்து கையெல்லாம் மரத்து போற மாதிரி சென்சேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, போதுமான தண்ணீர் குடிக்காததுனாலையும் வலி வரும், மன அழுத்தத்தினாலையும் வலி வரும், தூக்கமின்மையினாலையும் வலி வரும். இந்த சில பழக்கங்கள் பெரிய வலிகளை உண்டாக்குறதுக்காக மாறலாம். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு விவசாயி வண்டி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த வண்டி வந்து சத்தம் போட்டது. அந்த சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்காண்டி அவர் வந்து ரேடியோவோட சத்தத்தை கூட்டி வச்சுக்கிட்டாரு. இப்ப வந்து சத்தம் கேட்கவே இல்லை. ஆனா வண்டியின் கோளாறு சரியாகுமா? ஆகாது தானே. சில நாட்கள்ல வண்டி நடுவழியில நின்றுச்சு. அதே போல வலிய மட்டும் மறைப்பது நம்மளோட வலிய வந்து சரி பண்ணாது. அதன் காரணத்தை கவனிக்கணும். அப்பனாதான் நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு வெளியே வரலாம். இயற்கை

0: மருத்துவத்துல வலியை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓய்வு ஃபர்ஸ்ட் திங். நம்ம வந்து தொடர்ச்சியா வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, சரி பண்ணாம ஓய்வு எடுக்காம நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வலி ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய குறையாது. அதே மாதிரி தண்ணீர் நல்லா குடிக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்றப்போ எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க. 3 கிளாஸ் இல்ல 4 கிளாஸ் தண்ணி குடிப்பேன்னு சொல்வாங்க. வலிக்கான காரணம், தண்ணீருக்கும் எப்படி வலிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பே வந்து ஒரு 70% வாட்டர்னால தான் ஆயிருக்கு. அந்த தண்ணி இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சர்க்குலேஷன்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கூட வலி வரலாம். நம்ம இயற்கை மருத்துவத்துல வெந்நீர் ஒத்தனம், குளிர்ந்த ஒத்தனம் இதெல்லாமே நம்ம கொடுப்போம். அதனால நம்ம வலி சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பெயின் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸ், யோகா இந்த மாதிரி வகைகள்லாம் கொடுக்கறப்ப அவங்களோட பெயின் சரியாகும். உணவும் நம்மளோட வலியை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமா நம்மளோட பச்சை மிளகால கேப்சிசின் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு. அந்த காம்போனன்ட் வந்து நேச்சுரலாவே பெயினை வந்து சரி பண்றதுக்குரிய தன்மையை கொடுக்கும். நம்மளோட இஞ்சி, ஜிஞ்சர் ஆல் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்டும் இன்ஃபிளமேஷனை குறைச்சு வலியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க மாற்றி எடுத்துக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து வலி நிவாரணம் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு நாற்காலியில ஒரு கால் மட்டும் உடஞ்சா என்ன ஆகும், முழு நாற்காலியும் நிலையா இருக்காது இல்லைங்களா? அதே போலதான் உடல்ல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் அதன் தாக்கம் மற்ற பகுதிகளுக்கும் கண்டிப்பா தெரியுங்க. எனவே முழு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதே முக்கியம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் இயற்கை மருத்துவமும் வலி நிவாரணமும் குறித்து நமக்காக விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 இயற்கை மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30. நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 kHz. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு, இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள்.

ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு ரெண்டு வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக.

0: மருமகளே,
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து?
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

இதுவரை கேட்டோம் மதுர தென்றல் திரை இசை. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இனி அடுத்த நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்ரியா அவர்கள்.
2: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரினம் மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளி வீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள் குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள்.

தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர் துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர், காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக, அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை, காந்தி குல்லா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930 முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931 காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர், கே எஸ் ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி 6 மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி 10 சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வலசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சி உரையாற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு

கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விழுந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 நாள் காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது. ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது. ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு. அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம். அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று. அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதி சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் மாதம் 15 நாள் திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் மாதம் 7 நாள் ஸ்தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் மாதம் 15 அன்று
இந்திய விடுதலை பொன்விழாவின்

0: முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015 திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் மாதம் 4 நாளை அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004 அக்டோபர் மாதம் 4 நாளன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: Five Indian nationals rescued from Strait of Hormuz is headlined by the Asian Age. And finally, India wins 11 gold medals in the last 2 days of Asian Games, finishes with a total of 21 to jump to the fourth place in medals tally, reports the Sunday Times in its top story. And with that, it's back to you, Nishit.
1: Thank you, Sahara. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha Speaker Om Birla reconstitutes several department-related parliamentary committees for 2026-27 term. Union Education Ministry approves 5 new centres of excellence for studies in classical languages, Assamese, Bengali, Marathi, Pali and Prakrit. India summons Pak envoy to register strong protest over continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. 19th Pravasi Bharatiya Divas convention to be held from the 7th to 9th of January next year in Kolkata. Israeli Prime Minister Benjamin Netanyahu describes Indian pilot Smith Macher, hero of Israel. India and entire world invites him and Prime Minister Narendra Modi to Israel's Independence Day ceremony. And Asian Games 2026 to conclude today at Nagoya in Japan. Trap shooter Neeru Dhanda to be India's flag bearer for closing ceremony. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் காலை 8:30.
3: ஆகாஷ்வாணி வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் முனைவர் சி. அருணன் அவர்கள்.
4: இந்திய விடுதலை வேள்வியில் சுடராக இருந்து ஒளிவிட்டவர் பலருண்டு. ஆனால் அதே வேள்வியில் நெய்யாக தன்னை உருக்கி கொண்டவர்களும் உண்டு. அவர்களில் முதன்மையாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்தான் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பராமன், முனீஸ்வரன், முனிரத்தினம், சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா 1884 அக்டோபர் 4 அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒரு புறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாகச் சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர

முரசு கொட்டுவதை போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் மூன்றாம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் பிபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உரக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது, மற்றொன்று வேலை நிறுத்தம் செய்வது. இதில் இரண்டாவது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் ஒரு வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வ.உ.சி.க்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்க தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுத தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும், 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும், தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும், தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும், ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும், வங்காளத்து யுகாந்தர் ஏடு குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும், அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில்
பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேச

0: பந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேரம் 8:39:58.

பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:46. அடுத்த பாடல் கேட்கலாம், பாரதி திரைப்படத்திலிருந்து.

0: ya nigelchi ata ya baya kabenda baya kabenda bidi ya sandi bota de gel bude bo bon ta ya de bota de ne pare bo baya kabenda baya kabenda bidi ya sandi bota de gel bude bo bon ta ya de bo no ki sel bo bidi ya bal bo chi ya de bo.
1: நிறைவாக அடுத்த பாடல் கேட்கலாம். சின்ன ராஜா, ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: காட்டு பக்கம் வந்தானாம். கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டி கிட்டு போனானாம்.
1: பாட்டு கேட்கலாம். திருப்புனித்துரா கிருஷ்ணன் எம்பராந்திரி கோவிந்தராவ் எனும் டி கே கோவிந்தராவ் அவர்கள் 1929 கேரளாவில் திருப்புனித்துராவில் பிறந்தார். சங்கீத பரம்பரையைச் சேர்ந்த இவர் 1949 சென்னையில் உள்ள சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இசை கல்லூரியில் சேர்ந்து சங்கீத வித்வான் பட்டப்படிப்பு பயின்றார். அப்பொழுது திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை, டி பிருந்தா ஆகியோரிடம் இசை பயின்றார். பிறகு குருகுல முறையில் முசிறி சுப்பிரமணிய ஐயரிடம் சுமார் 15 காலம் கர்நாடக இசையில் மேற்பயிற்சி பெற்றார். தமிழ்நாடு இசை கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். அகில இந்திய வானொலியில் தலைமை பொறுப்பாளராக பணியாற்றினார். அப்பொழுது இசைத்துறையில் இவர் பெரும் பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மட்டுமல்லாது பல மேலை நாடுகளிலும் பணியாற்றி பல மாணாக்கர்களை இசையில் ஈடுபடுத்தினார் என்பது சிறப்பு. இவர் நிரவல் மற்றும் ஸ்வரம் பாடுவதில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து பாடினார். இவர் இசை உலகிற்கு பொக்கிஷமாக விளங்கும் மும்மூர்த்திகள் கீர்த்தனைகளை புத்தக வடிவில் பதிப்பித்து பெரும் தொண்டு புரிந்துள்ளார். இவர் பல மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்தபடியால் இவரது புத்தகம் தற்போதுள்ள வித்வான்களுக்கு நல்ல விளக்க குறிப்பாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1996 மத்திய அரசு இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி சிறப்பித்தது. டி கே கோவிந்தராவ் அவர்களின் இசை நிகழ்ச்சியில் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம், நாமுரால கிம்ப, தேவகாந்தாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம், ரூபகதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சித்தரின் நவகிரக கிருதி நாட்டக்குறிஞ்சி ராகம் மிஸ்ரஜம்பதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போது 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: இந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை உலகளாவிய விண்வெளி வாரமானது கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு விண்வெளி பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விண்வெளி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம், இரவு நேரங்களில் வானத்தை நோக்கி பார்ப்பது என்பது நமக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆதி காலத்து மனிதன் இடி மின்னல் கிரகங்கள் போன்றவையை பார்த்து மிகவும் பயந்துள்ளான். நம்மை விட பெரிய ஆற்றல் ஒன்று வானில் விளையாடுவதாக நினைத்து பல்வேறு கதைகளை உருவாக்கினான். சில சமயங்களில் உருவான வால் நட்சத்திரங்கள் அவனுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுத்தது. பூமியில் ஏற்படும் திடீர் பஞ்சம் வறட்சி போன்றவற்றிற்கு இந்த வால் நட்சத்திரங்களின் தோற்றங்களே காரணம் என்று நினைத்தான். அரசியல் மாற்றங்கள், அரசர்களுக்கு ஏற்படும் தீங்கு போன்றவற்றிற்கும் இத்தகைய வால் நட்சத்திரங்களின் வருகையே காரணம் என நினைத்தான். இப்படி பால்வெளி வீதியில் பயணித்து கொண்டிருக்கும் எத்தனையோ நட்சத்திரங்கள் கோள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை பற்றிய செய்திகளை நாம் உற்று நோக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் தொட்டு இன்று வரை வானியல் ஆராய்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வால் நட்சத்திரங்கள் பற்றி சொல்லணும்னா இம்மாதிரியான பெரிய வால் நட்சத்திரங்களை தோன்றி மறைந்திருக்கின்றன பல 1000 தடவைகள். மனித சமுதாயம் இவற்றை பார்த்திருக்கலாம். நமது முன்னோர்கள் வால் நட்சத்திரங்களை தூம கேது என்று அழைத்தனர். தூமம் என்றால் புகை, கேது என்றால் கொடி, கொடி போல படரும் புகை என்று இதனை அழைத்தார்கள். உண்மையில் வால் நட்சத்திரத்தில் என்னதான் உள்ளது? வால் நட்சத்திரத்தில் பல வாயுக்களும் பனிக்கட்டிகளும் சிறிய பாறைகளும் கிலோமீட்டர் நீளத்திற்கு உறைந்து கிடக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய வால் நட்சத்திரங்கள் பல 1000 தடவைகள் நம் பூமியில் உரசி சென்றதாலேதான் பூமியில் பனிக்கட்டிகளும் நீரும் ஆறும் கடலும் தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. நாம் வாழும் பூமி 8 கோள்களும் சூரியனை சுற்றி வலம் வருகின்றது. இதை தவிர 1000கணக்கான குறுங்கோள்களும் பாறைகளும் தூசிகளும் துகள்களும் சூரியனை மையமாக வைத்து சுற்றி வருகின்றன. இதைத்தான் கெப்லர் அவர் தத்துவத்தில் சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு கோள்களுமே வென்று சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றது. அது சமகால இடைவெளியில் சம பரப்பை கடக்கின்றது ஒவ்வொரு கோளும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த கூட்டங்கள் வெறும் கோள்கள் மட்டுமல்லாது குறுங்கோள்கள் பாறைகள் தூசிகள் துகள்கள் சூரியனை மையமாக வைத்து சூரியனின் புவியீர்ப்பு விசையின் காரணமாக அதை சுற்றி வருகின்றன. இந்த கூட்டங்களை வால் நட்சத்திர மேகங்கள் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர். இந்த மேகங்களில் பல கோடி வால் நட்சத்திரங்கள் உள்ளன. இவை புளூட்டோ கிரகத்திற்கு அப்பால் இருப்பதாக கூறப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு டச் நாட்டை சேர்ந்த யான் ஊர்ட் என்ற அறிஞர் இந்த வால் நட்சத்திர மேக கூட்டத்தை பற்றிய கருத்தை வெளியிட்டார். மனித குலம் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளியை பற்றி ஆய்வு செய்யும் வரலாறு 20ஆம் நூற்றாண்டில் பனிப்போர் கால பகுதியில்தான் தொடங்கியது. இவர் கண்டுபிடித்த வால் நட்சத்திர மேக கூட்டங்களை ஊட் மேகங்கள் என்று இவர் பெயராலேயே அழைக்கப்பட்டது. இத்தகைய ஊட் மேகங்கள் புளூட்டோவிலிருந்து 10,000 முதல் 1,000,000 வானவியல் அலகுகள் வரை பரவியிருக்கலாம். அதாவது லைட் இயர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வானவியல் அலகு என்பது

0: 14,507,870 கிலோமீட்டர் ஆகும். கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலே 1,000 மீட்டருக்கு சமம். அப்ப நான் சொன்ன அந்த எண்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு தொலைவை தாண்டி உள்ளது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் என்றே சொல்லலாம். நாம் சூரியனை சுற்றி வரும் பொழுது சூரியனும் மற்ற நட்சத்திரங்களையும் பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருகின்றன. நம் சூரியன் பால்வெளி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர 250 மில்லியன் வருடங்கள் ஆகும். அதாவது 1 மில்லியன் என்பது 10 லட்சம் ஆகும். அப்படி என்றால் சூரியன் உருவானதிலிருந்து இதுவரை 16 முறைதான் சுற்றி வந்திருக்கும் என்று தகவல் தெரிகிறது. இப்படி சுற்றி வரும்போது வானில் பரவி கிடக்கும் தூசிகள், துகள்கள், வாயுக்கள் போன்றவற்றை சேர்த்து வைத்துக் கொண்டே வந்து சேரும். இப்படி சேர்த்து வைத்தவைகள் தான் ஊட்மேகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதிலிருந்துதான் வால் நட்சத்திரங்கள் வந்து போகின்றன என்ற தகவல் தெரிகிறது. வால் நட்சத்திரங்கள் சூரியனையும் ஏனைய கிரகங்களையும் சுற்றி வருகின்றன. உதாரணமாக வியாழன், நெப்டியூன், யுரேனஸ் போன்ற கோள்களையும் சுற்றி வருகின்றன. இவை சூரியனை நெருங்கி வரும்போது சூரியனிலிருந்து வீசும் சூரிய புயலால் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இவ்வாறு தள்ளப்படும் போது இவற்றிற்கு வால் உருவாகிறது. அதாவது தூசி துகள்களின் சிதறல்களாக இதன் வலிமை பொறுத்து வாளின் அளவுகள், தோற்றங்கள் மாறுபடுகின்றன. இத்தகைய தோற்றம் கொண்ட இந்த வால் நட்சத்திரங்களை பற்றி ஆய்வுகளும் நடத்தப்பட்டுள்ளது. சுமுகர் லெவி என்ற வால் நட்சத்திரம் நமது சூரிய குடும்பத்தின் பெரிய கிரகமான வியாழ கிரகத்தின் மீது 1994 ஜூலை அன்று மோதியது என்று சொல்லப்படுகிறது. பல வால் நட்சத்திரங்களில் இருந்தும் சுமேகர் லெவி என்ற வால் நட்சத்திரம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. அமைதியாக சுற்றி கொண்டிருந்த வால் நட்சத்திரம் எப்படி வியாழனுடன் மோதியது என்றால், சூரியனை சுற்றி வரும் கிரகங்களுக்கு இடையான பாதையில் 100 வருடங்களுக்கு மேலாக வந்த சுமேகர் லெவி வால் நட்சத்திரம் வியாழன் கிரகத்தின் கவர்ச்சியால் தான் சுற்றி வந்த பாதையிலிருந்து தடம் புரண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது வியாழ கிரகத்துடன் மோதுவதற்கு முன் 2 வருட காலம் அந்த கிரகத்தையே சுற்றி வந்துள்ளது என்றும் சொல்லுகின்றனர். சுமேகர் லெவி வியாழன் கிரகத்திற்கு 96,000 கிலோமீட்டர் அருகில் வந்த நேரம் ஈர்ப்பு விசையால் துண்டு துண்டாக உடைந்தது. இவ்வாறு உடைந்த 21 துண்டுகள் தான் வியாழன் கிரகத்தின் மீது மோதின. இந்த உடைந்த துண்டுகளில் பெரிய துண்டு 3-4 கிலோமீட்டர் விட்டமும் சிறிய துண்டு 800 மீட்டர் விட்டம் உடையதாக இருந்தன. உடைந்த துண்டுகளுக்கு ஆங்கில எழுத்தின் பெயர் குறிக்கப்பட்டது. அதாவது A to W என்று குறிக்கப்பட்டது. துண்டு துண்டாக உடைந்து போன சுமேகர் லெவி வால் நட்சத்திரம் July 17 முதல் July 22 வரை ஒவ்வொரு துண்டாக வியாழன் கிரகத்தின் மீது விழுந்தது. இதில் வியாழன் கிரகத்தின் மீது விழுந்த ஈ துண்டை சென்னையில் உள்ள வானியல் அறிஞரான திரு தேவதாஸ் முதலில் கண்டுபிடித்து உலகுக்கு தெரிவித்து நம்மை பெருமை சேர்க்கும் விஷயம் நம் தமிழ்நாட்டிலே நிகழ்ந்திருக்கின்றது. வாயுக்களால் நிரம்பிய வியாழ கிரகத்தின் மீது வால் நட்சத்திரம் விழுந்த பொழுது பிரகாசமான தீ ஜுவாலைகள் ஏற்பட்டன. இந்த வியாழன் கிரகத்துக்குள் 30 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்றது. இதன் விளைவால் சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வெளிப்பட்டதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 30,000 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரே வந்து 36.7 டிகிரி செல்சியஸ் தான். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தாலே நம்ம உடம்பு தாங்காது. அப்படி இருக்கும்போது இந்த விளைவால் ஏற்பட்ட வெப்பம் வெளியானது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் என்று சொல்கின்றன. அதனாலதான் அந்த வால் நட்சத்திரத்தை முக்கியமான வால் நட்சத்திரமா குறிப்பிடுகின்றன. வியாழன் கிரகம் பெரிய கிரகம் என்பதால் அதற்கு அதிக அளவு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஏன்னா அதனோட சக்தியை விட இந்த விஷயம் நடந்தது வந்து அதுக்கு ஒரு பெரிய இழப்பாக இல்லை.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உலா வருகிறது. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 10:19. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

10:27. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

பாடல் கேட்டு முடித்த தருணம் 10:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். செல்லமே திரைப்படம்.

நேரம் 10:40. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: நேரம் காலை 10:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வியக்க வைக்கும் விலங்குகள். உலக விலங்குகள் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.
2: உலகின் மனிதர்களுடன் எண்ணற்ற விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் இணைந்து வாழ்கின்றன. ஒவ்வொரு உயிரினமும் இயற்கையின் மிகப்பெரிய வலைப்பின்னலில் தனித்துவமான பங்கினை கொண்டுள்ளது. ஒரு உயிரினத்தின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் குறைவதும் மற்ற உயிரினங்களின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதிக்கக்கூடும். விலங்குகள் உணவு சங்கிலி, உணவு வலை, மகரந்த சேர்க்கை, விதை பரவல், ஊட்டச்சத்து சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை போன்ற பல இயற்கை செயல்முறைகளில் பங்கேற்கின்றன. எனவே விலங்குகளை பாதுகாப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தை மட்டும் பாதுகாப்பது அல்ல, முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பதாகும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினமாக கடைபிடிக்கின்றோம். விலங்குகளின் நலன், பாதுகாப்பு, உரிமைகள் மற்றும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பொறுப்பான உறவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட தினமாக இந்த விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக விலங்குகள் தினம் ஏன் முக்கியமானது? இன்றைய உலகில் மனிதர்களின் தேவைகள் அதிகரித்து வருவதால் இயற்கை வளங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், சாலை மற்றும் கட்டுமான பணிகள், காடழிப்பு போன்ற காரணங்களால் பல விலங்குகளின் இயற்கையான வாழிடங்கள் சுருங்குகின்றன. உணவு மற்றும் நீர் வளங்கள் குறைகின்றது. விலங்குகளின் இனப்பெருக்கம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. மனித விலங்குகள் மோதல்கள் அதிகரிக்கலாம். மேலும் சில உயிரினங்களின் அழிவின் ஆபத்தை எதிர்கொள்கின்றன. உயிரினப்பன்மை மிகவும் குறைகின்றது. சுற்றுச்சூழல் சமநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை குறித்து பொதுமக்களும் மாணவர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் உலக விலங்குகள் தினம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. விலங்குகள் இயற்கையின் மிக முக்கியமான பாதுகாவலர்கள். ஏனென்றால் விலங்குகள் இயற்கையின் சுற்றுச்சூழலின் ஒரு பகுதியாக மட்டுமல்லாமல் அதன் செயல்பாட்டை தொடர்ந்து இயக்கும் முக்கிய காரணிகளாகவும் உள்ளன. குறிப்பாக யானைகள். யானைகளை எடுத்துக்கொண்டால், யானைகள் காடுகளின் விதை பரப்புவதை மூலம் தாவரங்களின் இயற்கையான பரவலுக்கு உதவுகின்றது. மேலும் அவற்றின் இயக்கம் மற்றும் உணவு தேடும் செயல்பாடுகள் காட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தேனீக்களை எடுத்துக்கொண்டால், தேனீக்கள் பல தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றது. வேளாண் உற்பத்தியிலும் அவற்றின் பங்கு மிக முக்கியமானதாகும். வௌவால்கள். பல வௌவால் இனங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் சில தாவரங்களின் விதை பரவலிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண்புழுக்கள். மண்புழுக்கள் மண்ணின் கட்டமைப்பு மற்றும் ஊட்டச்சத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. தவளைகளை எடுத்துக்கொண்டால், தவளைகள் நீர்நிலை மற்றும் நில சூழ்நிலையில் உணவு சங்கிலியின் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக விளங்குகின்றது. பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதிலும் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் சிறிய உயிரினம் சிறிய பங்கு என்ற எண்ணம் தவறானது. இயற்கையின் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் உள்ளது. உயிரின பன்மையும் விலங்கு பாதுகாப்பும். உயிரின பன்மை அதாவது பயோடைவர்சிட்டி என்பது பூமியில் காணப்படும் பல்வேறு உயிரினங்களின் வேறுபாடுகளையும் அவற்றின் மரபணு மற்றும் சூழியல் வேறுபாடுகளையும் குறிக்கின்றது. விலங்கு இனங்கள் குறைந்து வருவது உயிரின பன்மைக்கு நேரடியான அச்சுறுத்தல் ஆகும். ஒரு விலங்கு இனம் அழிந்துவிட்டால் ஒரு இன இழப்பு, உணவு சங்கிலியில் மாற்றம், சூழியல் சமநிலை பாதிப்பு, பிற உயிரினங்களில் தாக்கம் இவை அதிகமாக ஏற்படுகின்றன. எனவே விலங்குகளை பாதுகாப்பது என்பது உயிரின பன்மையை பாதுகாப்பதில் மிக முக்கிய படியாகும். விலங்குகளுக்கு ஏற்படும் மிக முக்கியமான அச்சுறுத்தல்கள். முதலாவதாக, வாழிட அழிப்பு. காடுகள் மற்றும் இயற்கை வாழிடங்களை அழிக்கப்படுவதால் விலங்குகளுக்கு உணவு, நீர் மற்றும் இனப்பெருக்க இடங்கள் குறைகின்றன. காடழிப்பு. மரங்களை வெட்டுவதால் விலங்குகளுக்கு இயற்கையான வாழிடங்கள் துண்டிக்கப்படுகின்றது. மாசுபாடு. காற்று, நீர் மற்றும் மண் மாசுபாடு பல்வேறு உயிரினங்களின் வாழ்க்கையை பாதிக்கின்றது. பிளாஸ்டிக் மாசுபாடு. பிளாஸ்டிக் கழிவுகள் குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள் மற்றும் நிலவாழ் விலங்குகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. காலநிலை மாற்றம். வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் பல உயிரினங்களின் வாழிடங்களையும் இனப்பெருக்க முறையையும் பாதிக்கக்கூடும். சட்டவிரோதமான வேட்டையாடுதல் மற்றும் வனவிலங்கு வர்த்தகம் சில உயிரினங்களின் எண்ணிக்கையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாலை மற்றும்

பணிகள், சாலைகள், ரயில் பாதைகள் மற்றும் பிற கட்டுமானங்கள் விலங்குகளின் இயற்கையான நடமாட்ட பாதைகளை துண்டிக்கக்கூடும். மனித விலங்கு மோதல். மனித குடியிருப்புகள் வனப்பகுதிக்கு அருகில் விரிவடைவதால் சில பகுதிகளில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான மோதல்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. மனித விலங்கு மோதலை எவ்வாறு குறைப்பது? மனித விலங்கு மோதல் என்பது ஒரே காரணத்தால் உருவாகும் பிரச்சனை அல்ல. இவை வாழிட மாற்றம், உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை, மனித குடியிருப்புகளின் விரிவாக்கம் உள்ளிட்ட பல காரணிகளால் இவை உருவாக்கின்றன. இதனை குறைப்பதற்காக வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். விலங்குகளின் இயற்கையான நடமாட்ட பாதைகளை பாதுகாக்க வேண்டும். வனவிலங்கு வழித்தடங்களை பராமரிக்க வேண்டும். மேலும் வனவிலங்குகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்க வேண்டும். குப்பைகளை முறையாக அகற்ற வேண்டும். விலங்குகளுக்கு உணவளித்து அவற்றின் இயற்கையான நடத்தையை மாற்றக்கூடாது. அவசர நிலைகளில் வனத்துறையின் உதவியை நாட வேண்டும். அறிவியல் அடிப்படையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். விலங்கு நலன் மற்றும் விலங்குகளின் உரிமை. விலங்குகள் உணர்வுகளை கொண்ட உயிரினங்கள் என்பதால் அவற்றை தேவையற்ற துன்பத்திற்கு உள்ளாக்காமல் இருப்பது மனிதர்களின் ஒழுக்கமான பொறுப்பாகும். விலங்கு நலனின் முக்கியமானவை: முதலாவதாக உணவு, தண்ணீர், பாதுகாப்பான வாழிடம், நோய் தடுப்பு சிகிச்சை, இயற்கையான நடத்தைக்கு வாய்ப்பு, தேவையற்ற துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பு. வீட்டு விலங்குகள் மற்றும் விலங்குகளை பராமரிக்கும் போது அவற்றின் உணவு, தண்ணீர், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டும். விலங்குகள் மற்றும் மனித நலம். மனித வாழ்க்கைக்கும் விலங்குகளுக்கும் இடையே பல்வேறு தொடர்புகள் உள்ளன. வேளாண்மை, உணவு பாதுகாப்பு, உயிரியல் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல், சேவைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் விலங்குகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே நேரத்தில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு இடையான தொடர்பு அதிகரிக்கும் பொழுது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களிடமிருந்து விலங்குகளுக்கும் நோய்கள் பரவும் அபாயத்தை அறிவியல் ரீதியாக கவனிக்க வேண்டும். இதனால் ஒன் ஹெல்த், ஒருங்கிணைந்த ஆரோக்கிய அணுகுமுறை என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. மனித ஆரோக்கியம், விலங்கு ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற புரிதல் மிக முக்கியமாக தேவையான ஒன்றாகும். மாணவர்களின் பங்கு. இதில் மாணவர்களின் பங்கு யாதெனில், கல்லூரி மாணவர்கள் விலங்கு பாதுகாப்பில் மிக முக்கிய பங்கை வழங்க முடியும். குறிப்பாக உலக விலங்குகள் தின விழிப்புணர்வு பேரணியை உருவாக்குதல், சுவரட்டி மற்றும் ஓவிய போட்டி நடத்துதல், கட்டுரை போட்டியில் பங்கு பெறுதல், பேச்சு போட்டியில் பங்கு பெறுதல், வினாடி வினா பங்கு பெறுதல், குறும்படம் தயாரித்தல், அறிவியல் செயல்பாடுகளாக பயோடைவர்சிட்டி சர்வே, பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்லுயிர் தன்மையை கண்டறிதல் வேண்டும், பறவைகளின் இனங்களை அடையாளம் காணல் வேண்டும், வண்ணத்து பூச்சிகளின் வகைகளை பிரித்தெடுத்து அவற்றினையும் அடையாளம் காண வேண்டும், மேலும் விலங்குகளின் வாழிடங்களையும் பறவைகளின் வாழிடங்களையும் கண்காணிக்க வேண்டும், சில தொடர்ச்சியான புகைப்பட பதிவுகளையும் பதிவு செய்தல் வேண்டும். சுற்றுச்சூழல் செயல்பாடுகள்: மரக்கன்றுகள் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், பிளாஸ்டிக்களை குறைத்தல், வளமான தூய்மை, பறவைகளுக்கான பாதுகாப்பான வாழிடத்தை உருவாக்குதல், கல்லூரிகளில் நடத்தக்கூடிய உலக விலங்குகள் தின நிகழ்ச்சிகள், அவற்றில் குறிப்பாக வேர்ல்டு அனிமல் டே அவேர்னஸ் ரேலி, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன், பயோடைவர்சிட்டி எக்ஸிபிஷன், அனிமல் கன்சர்வேஷன் குவிஸ், போஸ்டர் மேக்கிங், மாடல் மேக்கிங், எஸ்ஏ ரைட்டிங், வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீனிங், இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மாணவர்கள் செய்யலாம். குறிப்பாக ஆசிரியர்களின் பங்கு யாதெனில், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த அறிவியல் பார்வையை வளர்க்க வேண்டும். பாடப்புத்தக அறிவுடன் மட்டுமல்லாமல் இயற்கை சூழலை நேரடியாக கவனிக்கும் வாய்ப்புகளையும் மாணவர்களுக்கு வழங்கலாம். கற்றல், கவனித்தல், புரிந்து கொள்ளுதல், பாதுகாத்தல் என்ற அணுகுமுறையை மாணவர்களிடம் உருவாக்குவது அவசியம். சமூகத்தின் பங்கு. விலங்கு பாதுகாப்பு என்பது வனத்துறை அல்லது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல. பொதுமக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், உள்ளாட்சி அமைப்புகள், தன்னார்வ அமைப்புகள், தன்னார்வ தொண்டுகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து செயல்படும் போது பாதுகாப்பு முயற்சிகள் சிறப்பாக அமையும். சமூக பங்கேற்பு இல்லாமல் நீண்டகால விலங்கு பாதுகாப்பு என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். எதிர்கால தலைமுறைக்காக நாம் விலங்குகளை பாதுகாப்போம். நாம் காணும் பல உயிரினங்களை எதிர்கால தலைமுறையும் காண வேண்டும். அதற்காக தற்போதைய தலைமுறை இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். நாம் ஒரு காடு அழியும் போது மரங்களை மட்டும் இழப்பதில்லை, அந்த காட்டில் வாழும் எண்ணற்ற உயிரினங்களையும் வாழிடத்தையும் இழக்கிறோம். நாம் ஒரு நீர்நிலையை மாசுபடுத்தும் போது தண்ணீரை மட்டும் மாசுபடுத்துவதில்லை, அதில் வாழும் மீன்கள், தவளைகள், நீர்வாழ் பறவைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் வாழ்க்கையையும் பாதிக்கிறோம். எனவே காடு பாதுகாப்பு, விலங்குகளின் பாதுகாப்பு, விலங்குகளின் பாதுகாப்பு, நீர்நிலை பாதுகாப்பு.
பாதுகாப்பு, நீர்நிலைகளின் பாதுகாப்பு, நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு, உயிரின பன்மை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு, மனித குலத்தின் எதிர்கால பாதுகாப்பு.

0: உலக விலங்குகள் தினத்தின் மிக முக்கிய நோக்கம் யாதெனில், உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் இயற்கை சூழலில் சமநிலை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யானை, புலி, சிங்கம், மான் போன்ற பெரிய விலங்குகள் மட்டுமல்லாமல் பறவைகள், வௌவால்கள், தவளைகள், பூச்சிகள், மண்புழுக்கள் போன்ற சிறிய உயிரினங்களும் சுற்றுச்சூழல் அமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. விலங்குகளின் எண்ணிக்கை குறைவதற்கான மிக முக்கிய காரணங்களில் வாழிட அழிப்பு, காடழிப்பு, வேட்டையாடுதல், சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் மனித விலங்கு மோதல் ஆகியவை அடங்கும். இத்தகைய அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது உலக விலங்குகள் தினத்தின் மிக முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். விலங்குகளின் முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுகின்றன, உணவு சங்கிலியின் நிலைத்தன்மைக்கு உதவுகின்றன, விதை பரவுகளுக்கு பங்களிக்கின்றன, மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன, பூச்சிகளின் எண்ணிக்கையை இயற்கையாகவே கட்டுப்படுத்துகின்றன, மண்ணின் வளத்தையும் ஊட்டத்தையும் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்துகின்றன, மனிதர்களுக்கும் உணவு மற்றும் மருந்து மற்றும் பல்வேறு உயிரியல் வளங்களை வழங்குகின்றன, உயிரின பன்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வைக்கின்றது. வனவிலங்குகளின் பாதுகாப்பு. வனவிலங்குகளை பாதுகாப்பது என்பது அவற்றை மட்டும் பாதுகாப்பது அல்ல, அவற்றின் வாழிடங்களையும் பாதுகாப்பதாகும். காடுகள், புல்வெளிகள், ஈர நிலங்கள், ஆறுகள், கடற்கரை பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகள் பல்வேறு உயிரினங்களின் இயற்கையான வாழிடங்கள் அடங்கும். காடுகளை அழிப்பதை தடுப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைப்பது, சட்டவிரோத வேட்டையாடுதலை தடுப்பது போன்ற நடவடிக்கைகள் விலங்கு பாதுகாப்புக்கு உதவுகின்றன. எதிர்கால தலைமுறைக்கான விலங்குகளை பாதுகாப்போம். இன்று நாம் காணும் பல உயிரினங்கள் எதிர்கால தலைமுறையும் காண வேண்டும். அதற்காக தற்போதைய தலைமுறை இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். விலங்குகள் நம்முடன் வாழும் உயிரினங்கள், நமக்காக மட்டும் வாழும் உயிரினங்கள் அல்ல. உறுதிமொழி. விலங்குகளை துன்புறுத்த மாட்டோம். வன விலங்குகளின் வாழிடங்களை பாதுகாப்போம். உயிரின பன்மையை பாதுகாப்போம். சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்போம். அனைத்து உயிர்களையும் மதித்து நடப்போம். இயற்கையையும் விலங்குகளையும் எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாப்போம்.
1: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை வியக்க வைக்கும் விலங்குகள் உலக விலங்குகள் தினத்தை ஒட்டி சிறப்புரை வழங்கினார் மதுரை யாதவ கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள்.
2: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
3: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
2: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
3: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
2: போட்டாச்சு போட்டாச்சு.
3: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
2: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
3: வெயிட் பண்ணி போங்க.
2: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
3: ஐயோ பல்லோ பல்லோ.
2: இங்கே உட்காரங்கி, நான் பார்த்துக்கிறேன்.
3: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே?
2: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்லை,
3: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
2: உன் தம்பி தான்.
3: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
2: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
4: பெரிய வாகனத்தை நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
5: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
1: மருமகளே,
2: என்னம்மா
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க

0: கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யுபிஐல இருந்து.
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த தருணம். 11:06. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். ரசிச்சுக்கிட்டிருக்கும் மதுரை தண்டல்ல அடுத்த பாடல் உரா வருகிறது. பிரைஸுடன் வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில்.

நேரம் 11:13. செவிகளுக்கு விருந்தாக மனதிற்கு இதமாக பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் மதுரத்தண்டலி. அடுத்த பாடல் கேட்கலாம். பா விஜய் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ஜாவத் அலி மற்றும் மதுஸ்ரீ குரல்களில். சர்வம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:19. ஆட்டம் போடும் துள்ளலிசை கீதங்களின் பவனி வந்து கொண்டிருக்கும் மதுரத் தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். பா விஜய் வரிகளில், ஏ ஆர் ரகுமான் இசையில், எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: இசையில் கே சுபாஷ் வரிகளில் ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்தில் இருந்து
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி

நேரம் 11:25. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். அனுராதா ஸ்ரீராம் உண்ணிமேனன் குரல்களில் தீவாகி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 11:33. நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உலா வரக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறது. ஏ ஆர் ரகுமான் இசையில் தென்னாளி திரைப்படத்தில் இருந்து.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 11:39. உங்கள் கால்கள் ஆட்டம் போட துள்ளல் இசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் மதுரை தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். பா விஜய் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:49. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நான் முத்துக்குமார் வரிகளில், ஆர் பி பட்நாயக் இசையில், ஜெயம் திரைப்படத்திலிருந்து.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

நீ இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னவளே வந்து வந்து போறியே சின்னவள்.

0: பூவு, கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மரம் பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ராசா நாம சபச்சரோசா.

0: செவிகளுக்கு விருந்தாக மனதிற்கு இதமாக பாடல்கள் உலா வந்து கொண்டிருந்த மதுர தென்றல் ஒலித்த இப்பாடலுடன் நிறைவு பெற்றது.
1: டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான், யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் ஒலிக்க இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சங்கீத சாரல் எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை. ஒரு மணிக்கு விழிப்புணர்வு தகவல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 கணிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜி கற்பகம் மற்றும் எஸ் லாவண்யா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் ஹரிஷ் பாபு, ஜான் பிரிட்டோ தம்புராஜ், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், எம் ராஜசேகர், கே ஞானவடிவேல், எஸ் கார்த்திகை தீபன், எல் என் ஜி ரவிசங்கர், மீனாட்சி சுந்தரம், பி அபிராமி, முத்துக்கருப்பன், பிரகாஷ்ராஜ் ஆகியோர். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை ஒளிபரப்பில் மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். படைப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவி நிகழ்ச்சியின் முதல் பகுதி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5:30 கிராமிய தென்றல். பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து. நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்து டாக்டர் பீம்சிங் அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி.

இரவு 10 மணிக்கு ரவிவாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா. ஹிண்டோல் பான்சி அவர்களின் ஹிந்துஸ்தான் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி நாக்பூர். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashwani. The news read by Anuja Kumar. Lok Sabha Speaker Om Birla has reconstituted several parliamentary committees related to different ministries. BJP MP Bhartruhare

இதுவரை சங்கீத சாரலில் எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசையில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவைத் தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சா

0: மேற்குவங்கத்தின் சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களில் இருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் முசி ஆற்றின் தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுக பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.

0: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 280,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
1: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் சேகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். இரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. சேகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மதுரையிலே 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை, பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை. அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1 முதல் 1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் வெதகொல்லப்பள்ளம் வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் 1.6 முதல் 1.7 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜாலி அப்ரஹாம் பாடியுள்ள பாடல் முதலில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி.
1: நேரம் ஒரு மணி நேயர்களை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மருமகளே.
1: என்னம்மா?
0: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
1: அதாவது?
0: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க?
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யூபிஐல இருந்து?
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: ஜாட ஜாட ஜாட ஜாட.
4: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?

0: டீச்சரம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
0: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
0: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கேட்கும் விஞ்ஞான வீணை கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
5: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
6: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா, கரண்ட் பில் என்ன ஆகுறது?
7: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
6: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
7: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
6: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
7: அக்கறையுடன்
6: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
8: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
9: தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
10: This is Akashwani, the news read by Anuja Kumar. Vice President C.P. Radhakrishnan has said that the journey of Viksit Bharat will be built on the strength of India's institutes, MSMEs and startups. Addressing the 58th Foundation Day of Institute of Company Secretaries of India, that is ICSI, in New Delhi today, Mr. Radhakrishnan emphasized that the nation cannot progress without gaining the trust and confidence of the investors. The Vice President noted that India is one of the fastest growing economies in the world, while simultaneously entering into an era of rapid technological advancements. Talking about ICSI, Mr. Radhakrishnan lauded the institute for contributing in the promotion of good corporate governance in the country and described it as the global benchmark for sustainable development. External Affairs Minister Dr. S. Jaishankar today met United States Indo-Pacific Command Commander Admiral Samuel Paparo. In a social media post, Dr. Jaishankar said they discussed ways to further strengthen the security partnership and maritime cooperation between India and the United States in the Indo-Pacific region. Delhi police has transferred complaints of alleged sexual harassment made by 3 female journalists against police personnel to the crime branch for a fair and impartial inquiry.

0: The alleged incidents took place yesterday during a protest in the New Delhi area where police personnel were deployed to maintain law and order. According to Delhi Police, the New Delhi district received the complaints and handed them over to the crime branch for further investigation. Today is the last day of campaigning for the Nandigram and Rajinagar assembly by-elections. The voting will take place on Tuesday, the 6th of October. Central forces have already started arriving in both the constituencies. Police and central force personnel have begun route marches across villages to ensure security ahead of polling. Pradhan Mantri Skilling and Employability Transformation through upgraded ITIs PM Setu has completed 1 year today. The PM Setu scheme of the Ministry of Skill Development and Entrepreneurship was launched on 4th of October last year. The initiative seeks to strengthen industry-led governance, upgrade training infrastructure, and promote demand-driven courses in line with evolving workforce requirements. Israeli Prime Minister Benjamin Netanyahu has invited Indian pilot Captain Smit Machar and Prime Minister Narendra Modi to light the ceremonial flame at Israel's upcoming Independence Day celebrations. During a telephone conversation with Captain Machar, Mr. Netanyahu praised the Indian pilot as a hero of India, Israel and the world for his bravery in foiling a mid-air attack. He also wished Captain Machar a speedy and complete recovery and conveyed his best wishes to the pilot's family.
1: Captain, I want to invite you and my dear friend Prime Minister Narendra Modi to light a celebratory flame on our next Independence Day. You're a true hero of the brave peoples of India and Israel, and you're a hero of the entire world. I wish you a very speedy and complete recovery.
0: The Aichi Nagoya Asian Games 2026 are set to conclude today, bringing more than 2 weeks of exciting sporting action to an end. India has put up an impressive performance at the 20th Asian Games, securing fourth place in the overall medal standings with a tally of 85 medals, including 21 gold, 21 silver and 37 bronze. The closing ceremony of the Games will be held at Paloma Mizuho Stadium in Nagoya, Japan. The event is scheduled to begin at 2:30 p.m. Indian Standard Time. The Indian boxing contingent has returned to New Delhi following a triumphant campaign at the 2026 Asian Games. Speaking to the media upon her arrival, boxer Lavlina Borgohain, who clinched gold in the women's 75 kg category on her birthday, shared that the timing made the milestone particularly special. The IMD has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The IMD said that conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbha, some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and North Interior Karnataka during the next 2 days. And that is the end of this news bulletin.
2: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:10.
3: ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நாம எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு அனுபவசாலிகளை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள், சந்தித்த நபர்கள், பெற்ற அனுபவங்கள், அதை ஷேர் பண்றதுக்காக இன்று நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம், அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்திக்கலாமா? வணக்கம் சார்.
5: வணக்கம்
4: சார். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில்.
5: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
4: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: என் பெயர் எம் உதயகுமார், முதன்மை கல்வி அலுவலர் பணி நிறைவு, சிவகங்கை.
4: உங்களோட பூர்வீகமே சிவகங்கையா?
5: பூர்வீகம் என்பது விருதுநகர் மாவட்டம், காரியாவட்டி ஒன்றியம், கீழப்புலிக்குண்டு ஒரு கிராமம்.
4: உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எங்கே சார் படிச்சீங்க?
5: பள்ளி பருவம் என்பது எங்களுடைய கிராமத்திலேயே 1 முதல் 5 வரை அரசு உதவி பெறும் பள்ளி. அடுத்து என்னுடைய 6 முதல் 10 ஆம்

0: அவருடைய அந்த பள்ளி படிப்பு என்பது எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள கூடக்கோவில் நாடார்கள் உயர்நிலைப் பள்ளி. அதுக்கு பின்பு பிளஸ் ஒன் பிளஸ் டூ டி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி காந்தினிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தேன் சார்.
1: உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன் பிறந்தவங்க?
0: நான் ஒரே பையன், அக்கா ரெண்டு பேர், தங்கை ஒருத்தர்.
1: உங்களுடைய பெற்றோர் சார்?
0: பெற்றோர் அவங்க விவசாயம், தற்பொழுது அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை.
1: ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய காலேஜ் எஜுகேஷன் என்னென்ன படிச்சீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் சார்.
0: பிளஸ் டூ முடித்த பின்னாடி பிஎஸ்சி மேத்ஸ் மதுரை மாவட்டம் சோழாந்தான் அருகாமையில் திருவேடகம் சுவாமி விவேகானந்தா குருகுல கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ் 83-86 படித்தேன் சார். அடுத்து பின்னாடி 86-88 எம்எஸ்சி மேத்ஸ் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் காலேஜில் எம்எஸ்சி படிப்பு படித்தேன் சார். அடுத்து பிஎட் மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் ரிசப்டார்ஸ் மதுரையில் படித்தேன். தொலைத்தொடர்பு கல்லூரியில் எம்எட்டு எம்ஃபில் இதெல்லாம் முடித்தேன் சார்.
1: பரவலங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நீண்ட நெடிய படிப்பு, ஒன்றாவதுல ஆரம்பித்து எம்எஸ்சி எம்எட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களே. எந்த ஒரு படிப்போட அடுத்த கட்ட நகர் வந்து வேலை வாய்ப்பு, படித்தோன்னு வேலைக்கு தான் போவோம் நம்ம. உங்களுடைய முதல் பணி என்னவா வந்து வேலைக்கு போனீங்க சார்?
0: கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்த உடனே எம்எஸ்சி பிஎட் முடித்த உடனே நான் படித்த பள்ளியிலேயே பிடிஎல்ல ஒர்க் பண்ணேன் சார்.
1: அது விருதுநகரில் உள்ளவங்க?
0: இல்லை இல்லை, கூடக்கோவில் நாடார் ஹைஸ்கூல், அது வந்து மதுரை மாவட்டம். நாங்கள் 6 முதல் 10 வரை அங்கே தான் படித்தேன். அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ஆசிரியர், அதே போல் அங்கே உள்ள ஆசிரியர்லாம் எனக்கு ஆசிரியர்கள். நான் படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்றக்காக நான் அந்த பிடிஏ மூலமாக எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க சார். மாதம் 300 ரூபா 1988-91 அந்த காலகட்டத்தில் அங்கே நான் குறைந்த ஊதியத்தில் வேலை வந்தேன் சார். அங்கே இருக்க என்னுடைய பணி அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தான் எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. பிடி அசிஸ்டண்டாக 1993 பட்டதாரி ஆசிரியராக விழுப்புரம் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி 8000 என்ற பள்ளியில் நான் முதன் முதல்ல பணியில் சேர்ந்தேன்.
1: உங்களுடைய முதல் நாள் அந்த அனுபவம், ஆசிரியராக முதல் நாள் நீங்கள் கண்ட அனுபவம், ஏன்னா புது ஊர், புது மக்கள், புது ஒரு புதுவிதமான சூழ்நிலை போயிருப்பீங்க, அந்த முதல் நாள் அனுபவம் ஞாபகம் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது.
1: கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: அதாவது எனக்கு குடும்ப சூழலில் என்னுடைய வறுமையின் காரணமாக எனக்கு அந்த வேலை கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னை நம்பி தான் என்னுடைய குடும்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா விவசாயம் என்பது உங்களுக்கே தெரியும், அது கிராமப்புறம் வறட்சியான ஏரியா. விவசாயம் இருந்தாலும் மழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம். அதனால் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு நான் ஒரே பையன். அதனால் அந்த முதல் மாதமே அது நான் போன ஊர் வந்து ஒரு கிராமம். அந்த ஊரில் எஸ்எஸ்எல்சி படித்தவங்களும் இல்லாத ஒரு கிராமம், குக்கிராமம். அப்போ அந்த மக்களுக்கு நாம் வந்து சேவை செய்ய வந்திருக்கோம்ன்ற எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு எனக்கு அடிப்படையாக நான் வந்து இங்கே அந்த அரசு இது கூடக்கோவில் நாடார் உயர்நிலைப் பள்ளி என்னுடைய அடித்தளம். அங்கேயே நான் வந்து பேசிக்கு அங்கே எனக்கு அந்த டீச்சிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. என்னுடைய வேலையக்கே வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நான் அங்கே போய் வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே பணியாற்றினேன். அங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே நான் தங்கியிருந்தேன். அதாவது அந்த ஊர் ஒரு சாதாரண குக்கிராமம். அதனால் அங்கே ஹோட்டல் வசதியோ மற்ற எதுவுமே கிடையாது. வீடு கூட வாடகைக்கு கிடைக்காது. வந்தால் விழுப்புரம் தான் 30 கிலோமீட்டர் வரணும். அதுக்கெல்லாம் போகாமல் நான் பள்ளிக்கூடத்தில் தங்கிக்கிட்டு அங்கே ஒரு பேரண்ட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு 3 வேளையும் கொடுத்தாங்க. அங்கேயும் நைட்டு மாணவர்களை வந்து ஃப்ரீ டியூஷன், அப்போயே அந்த 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற லோக்கலில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து வரவழைச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து கற்பித்தேன் சார். அந்த கிராமம் வந்து ஒரு பின்தங்கிய கிராமம், அதே போல் கல்வி எல்லாம் பின்தங்கி இருக்கிறதுனால எங்களை வந்து ஒரு தெய்வமாக அவங்க நினச்சாங்க, பாவிச்சாங்க. அந்த ஊரில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அதுக்கு எங்களை வந்து அழைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே என்னுடைய திருமண நாள் வரை அங்கே தான் இருந்தேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் கூட முயற்சி பண்ணலை. திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் 96 எனக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமா வந்து சூப்பரண்டாக இருந்தார் கல்வித்துறையிலேயே. அதனால் அவருடைய முயற்சியில் அந்த மாதிரி மேரேஜ் பத்திரிக்கையிலோட விழுப்புரம் தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு உள்ள என்ட்ரி ஆட்டேன் சார் 96.
1: நல்லதுங்க சார். திருமண வாழ்க்கையை சொன்னீங்க, 96 மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது உங்களோட திருமணம் வந்து எந்த ஊரில் நடந்துச்சு, உங்கள் மனைவி, உங்களோட குழந்தைகள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: 7-7-1996 எனக்கு திருமணம் சிவகங்கையில் சமுதாயக்கூடம்னு அரசு சமுதாயக்கூடம் இருக்குது சார், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே, அங்கே தான் எனக்கு நடந்துச்சு. மேதகு ராணி அம்மாருடைய தலைமையில் நடந்துச்சு. அது மாதிரி அப்பொழுதைய மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட அமர்வு நீதிபதி சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமை முன்னிலையிலையும் அந்த கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு சார். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அப்போ வந்து ஒரு படமாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவங்க ஒரு

0: பிடிஎம் மூலமாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அப்போ வந்து அவங்க வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு 98 தான் அவங்களுக்கு வேலை அப்புறம் அவங்க வந்து கிடச்சிச்சு. இந்த எய்டட் ஸ்கூலில் அளவாக்கோட்டை நாராயண்ஜெட்டியார் தொடக்கப்பள்ளி அவங்க வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றினாங்க. எனக்கு ரெண்டு பசங்க சார், மூத்த பையன் பேர் எம்யு கிஷோர்குமார், ரெண்டாவது பையன் பேர் எம்யு முகேஷ்குமார். மூத்தவர் வந்து அங்கே சிவகங்கையிலே எல்கேஜி முதல் அங்கே ப்ளஸ் டூ வரையும் சிவகங்கையில் தான் படித்தார். அதுக்கடுத்து பிஇ வந்து சிவகாசி மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே எம்எஸ் மைனிங் பிரான்ச் எடுத்து அங்கே 2 இயர்ஸ் அங்கே படித்தார் சார். படித்து முடிச்சுட்டு இப்போ அங்கேயே வந்து மைனிங் இன்ஜினியராக ஒரு கோல்டு மைனிங்கில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேரேஜ் ஆகலை, இப்போ அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ரெண்டாவது பையன் அதே எல்கேஜி 2-12 வரையும் ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிவகங்கையில் தான் படித்தார். அதன் பின்னாடி பிஎஸ்சி அக்ரி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடித்தார். முடிச்சுட்டு இப்போ வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னையில் அறம் ஐஏஎஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு சார்.
1: இப்போ நீங்கள் வந்து சிவகங்கையில் வந்து 1996 நீங்கள் வந்து ஜாயின் பண்ண, அதாவது விழுப்புரத்துலேருந்து டிரான்ஸ்ஃபரில் வர்றீங்க. எத்தனை ஆண்டுகள் சிவகங்கையில் வந்து என்னென்ன பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க?
0: 96 அரசு உயர்நிலைப் பள்ளி திருக்கலாப்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் தான் சார் நான் விழுப்புரத்தில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் தான் எங்கள் மிஸ்ஸஸுக்கு வந்து அந்த அளவாக்கோட்டை நாராயண செட்டியார் தொடக்கப்பள்ளியில் 1998 அவங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு. அவங்க அந்த அளவாக்கோட்டையில் தான் அந்த எய்டட் ஸ்கூல்னால அங்கே தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு நான் வந்து அங்கே 90 அங்கேருந்து திருப்பத்தூருக்கு பக்க அருகாமையில் உள்ள அந்த திருக்கலாப்பட்டி உயர்நிலைப்பில் நான் படிச்சுக்கிறது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்காரவங்களே அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு வேக்கன்ட் இருந்துச்சு சார். ஊருக்காரங்களே போய் சிஓ கலெக்டர்லாம் பார்த்து முயற்சி பண்ணி என்னை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். அங்கே வந்து 98 நான் ஜூலையில் வந்துட்டேன். பட்டு அங்கே 3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அது பிடி மேத்ஸாக தான் ஒர்க் பண்ணேன். பக்கத்துலேயே எய்டட் ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூலு, 6-10 அங்கே ஹைஸ்கூல் கவர்மெண்ட் ஹைஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் பிடி மேத்ஸாக வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக டவுனுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு டவுனில் நாங்கள் வீடு பார்த்து அங்கே போயிட்டோம். அப்போ நான் வந்து இவங்க வந்து வர ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஏன்னா எய்டட் ஸ்கூல்ன்றதுனால நான் வந்து பிள்ளைகள்லாம் பார்க்கணும் அப்படின்ற சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் சிவகங்கை கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ் ஸ்கூலில் இருக்க மருதுவாண்டிய நகரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாங்கள் பிடி மேத்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போயிட்டேன். 2001 அங்கே போயிட்டேன் சார். அதன் பின்னாடி அங்கே ஒரு 5 ஆண்டு காலம் அங்கே ஒர்க் பண்ணேன், 2005 அப்புறம் எனக்கு பிஜி ப்ரொமோஷன் வந்துச்சு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். அது 2006 தமராக்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை ஆசிரியராக பணியாற்றேன்.
1: எந்த மாவட்டம்?
0: அதே சிவகங்கை மாவட்டம் தான், எல்லாமே சிவகங்கை மாவட்டம் தான். அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் டிரான்ஸ்ஃபரில் இடையமேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அங்கே நான் முதுகலை ஆசிரியராக மேத்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கடுத்து 2010 தலைமை ஆசிரியர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியர் கிடச்சி அதே சிவகங்கை மாவட்டத்தில் வலசப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி, அது ரத்தால மாவட்டத்துடைய பார்டரு தோரங்குச்சிக்கு அருகாமையில் வரும். அங்கே நான் ஒரு 1.5 அங்கே பணிபுரிந்துட்டு திருப்பி டிரான்ஸ்ஃபரில் கல்லூரணி அரசு உயர்நிலைப் பள்ளி அங்கே வந்து நான் ஒரு 11 அங்கே ஒர்க் பண்ணேன் சார் தலைமை ஆசிரியராக.
1: உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவியும் வந்து அரசு பணியில் அரசு ஆசிரியராக இருந்தாங்க, எப்படி வந்து குடும்பத்தை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா டைம் இருந்திருக்காரு ரெண்டு பேருமே.
0: இவ்வளோ தூரம் நான் என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி ஒரு காரணம், என்னுடைய குழந்தைகளும் ஒரு காரணம். அவங்களுடைய படிப்பை கூட நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா அவங்களும் செல்ஃப் ஸ்டடி, அவனாக படிச்சுக்கிடுவாங்க. இன்னொன்று அவனை பார்க்குறேன்னா எங்கள் மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்குருவாங்க, அவங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது வைக்கிறது. நான் கூட அதில் எதுவும் மாட்டேன், ஏன்னா நான் வந்து கரெக்டாக ஸ்கூல் விட்டோன்னே நேராக ஆஃபீஸ்க்கு போவேன், அங்கே ஏதாவது ஒர்க்கு வச்சுருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஓடி மாதிரி நான் பார்க்குறது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், இந்த கஸ்டோடியன், அந்த எந்த ஒரு சூப்பர்வைசர் எல்லாத்துக்கும் நான் போகிறதுனால என்னை அவங்க வந்து ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய காரணம் தான் எங்களுடைய மிஸ்ஸஸ், என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஏன்னா அவங்களாம் செல்ஃப் நல்லா படிப்பாங்க மாணவர்கள், என்னுடைய பிள்ளைங்க அவங்க நல்லா படித்தாங்க.

0: பதினோரு வருஷமாக வந்து நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கீங்க சார். அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து வேற ஏதாவது ப்ரொமோஷன் இல்லை நீங்கள் பார்த்தீங்களா?
1: பதினோரு வருஷத்துக்கான பின்பு நான் தலைமையாசிரியர் 2021 பிப்ரவரி மாதம் எனக்கு மாவட்ட கல்வியாளராக பதவி உயர்வு கிடைச்சது சார்.
0: அது என்ன சார்?
1: நாகப்பட்டினம்
0: டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன்
1: ஆஃபீஸர்
0: டிஇஓ.
1: டிஇஓ அது எனக்கு நாகப்பட்டினம் டிஓவாக கிடச்சிச்சு. ப்ரொமோஷனில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஓவாக 2021 பிப்ரவரி மாதம் அங்கே ஜாயின் பண்ணேன் சார். பிப்ரவரியில் ஜாயின் பண்ணும்பொழுது கொரோனாவுடைய ஹைபிச் அந்த காலகட்டத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இருந்தாலும் அந்த நாங்கள் அந்த இல்லம் தேடி கல்வி அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த வீடு வீடாக போய் அந்த மாணவர்களை இது பண்ணி ஆரம்பித்து அந்த தன்னார்வலை தேர்ந்தெடுத்து அதை அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற நேரம். அப்போ எங்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் வந்து நிறையா இந்த உணவு பொருட்கள் மற்ற பொருட்கள் இதெல்லாம் வழங்கினாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து போய் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம் சார். அது நல்ல ஒரு சேவை மனப்பான்மையாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. கொரோனா காலத்து கட்டத்தோடு நாங்கள் ஹாஸ்பிட்டல் உள்பட பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் கிராமங்கள் தூரமும் நாங்கள் அதனுடைய பணி இருந்துச்சு சார். இரவு பகல் பாராதான் அங்கே பணியாற்றணும். அதுக்கடுத்து அங்கே ஒரு 2.5 காலம் அங்கே பணியாற்றி விட்டு மாறுதலாகி நான் மதுரை மேலூர் மாவட்டத்துக்கு கல்வி மாவட்டத்துக்கு வந்தேன். மேலூர்லேயே ஒரு 4 இருந்தேன் மாவட்ட கல்வி அலுவலராக. அங்கே 4 இருக்கும் பொழுது என்னுடைய பயணங்கள் எல்லாமே இங்கே ஓசிபிஎம் எல்லாமே விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே போயிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்குப்படி 4 கழிச்சு அக்டோபர் மாதம் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்.
0: எந்த வருஷம்?
1: 2022. அப்போ எனக்கு வந்து தூத்துக்குடி எலிமெண்ட் டிவோ எனக்கு கிடச்சிச்சு. எலிமெண்ட் டிவோ போய் அங்கே ஒரு 1 அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கேயும் எனக்கு அந்த எண்ணும் எழுத்தும் அப்போ வந்து அறிமுகப்படுத்தின நேரம். அதில் நல்லா இன்வால்மெண்ட்டாக நான் இருந்து ஒவ்வொரு பிளாக் வைஸாக மீட்டிங் போட்டு டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு ஹெச்எம்சி மீட்டிங் போட்டு அந்த எண்ணும் எழுத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணோம். அதே போல் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அந்த மாணவர்களை உருவாக்குறது இப்படி அங்கேயும் நான் வந்து அப்போ அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன். அதுக்கடுத்து அங்கே தூத்துக்குடி முடிச்சுட்டு மாறுதலாகி சிவகங்கை வந்துட்டேன். சிவகங்கையினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அங்கே வந்து 2023 ஜூன் மாதம் அங்கே வந்தேன். அங்கே இருந்து தான் என்னுடைய பதவி உயர்வில் முதன்மை கல்வி அலுவலராக திருப்பூர் மாவட்டம்
0: சிஇஓ
1: சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்
0: ஒரு மாவட்டத்தை ஒட்டுமொத்த
1: கலெக்டருக்கு அடுத்து
0: அதிகாரி.
1: ஆமாம். அதாவது நான் போகும்போது அந்த மாவட்டம் வந்து மாநில அளவில் செகண்ட் பிளேஸ், அதாவது +2 ரிசல்ட்டில். அதே நான் போய் திருப்பி ஃபர்தராக முயற்சி பண்ணி அதை விடாமல் தக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். ஆனால் 3rd இடம் வாங்கிட்டேன். ஆனால் பர்சன்டேஜ் கூட்டிட்டேன், 1.5% கூட்டியாச்சு. அந்த அளவுக்கு அங்கேயும் நான் போய் ரவு பகல் பாராது மாணவர் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதே மாணவர்கள் கவுன்சிலிங், டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கு, அவங்கள வந்து ரிவ்யூ பண்ணி ரிசல்ட் ரிவ்யூ இப்படிலாம் பண்ணி நிறையா ப்ரோக்ராம் நடத்தி அவங்க நானும் விடாத பணியில் அந்த ரிசல்ட்டை தக்க வச்சேன் சார். எனக்கு கலெக்டரில் நல்ல மதிப்புகள் உண்டு, அங்கே நல்லா என்னை அப்ரிஷியேட் பண்ணி தான் எனக்கு வந்து பணி நிறைவு அங்கே தான் முடிஞ்சிச்சு சார்.
0: அதாவது
1: 31/5/2025 ரிட்டையர் ஆனேன்.
0: 32 ஓடின அந்த ஒரு சக்கரை வந்து கொஞ்சம் வந்து

0: ஸ்லோவாக ஆயிடுச்சு. இப்போ அந்த நினைவுகள், 2025 ரிட்டையர்ட் ஆன அந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஓய்வு பெற்றதுனால அங்கே எனக்கு வந்து பாராட்டு விழா வந்து தலைமையாசிரியர்கள் அனைவரும் சார்பாக எனக்கு பாராட்டு விழா எடுத்து பல்வேறு நினைவு பரிசுகள் தங்க இது வெள்ளி பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க சார், கௌரவப்படுத்தினாங்க தலைமையாசிரியர் சங்கங்கள் சார்பாக. அப்புறம் ஒவ்வொரு சங்கம் சார்பாகவும் அவங்க தனித்தனியாக வச்சு ஆசிரியர்கள் வந்து பாராட்டினாங்க சார். இப்போ இறுதி நாளன்று எங்களுடைய அலுவலகம் சார்பாக முதன்மை கல்வி அலுவலகம், அதே போல் அனைவருக்கும் கல்வி அலுவலகம் சார்பாக, மாவட்ட கல்வி இடைநிலை சார்பாக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தி எங்களுக்கு வாழ்த்து அனுப்புனாங்க சார். அப்புறம் எப்பயுமே மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் யார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்களுக்கு தனிப்பட்டு பாராட்டு விழா நடத்துவார் சார். அவர் அன்னைக்கு நைட்டு வந்து எங்களுக்கு பாராட்டி வச்சு பல்வேறு துறை அதிகாரிகள்லாம் வர வச்சு வாழ்த்தி எங்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிச்சு அனுப்பிச்சார்.
0: நல்லதுங்க சார். சார் இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்ப உங்க லைஃப் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
1: இப்போதைக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பணிக்காலத்தில் என்னுடைய மிஸ்ஸஸும் ஒர்க் பண்ணால் நானும் சொன்ன பிள்ளைய படிப்பு இருக்கனால அந்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதிகமாக போக முடியாத ஒரு சூழ் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நாங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அது குறி ரொம்ப நெருங்கிய உறவினர்களுடைய விசேஷம் நான் மட்டும் லீவ் போட்டு போக முடியாது இருக்கும். மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து எங்களால் அட்டன் பண்ண முடியாமல் தள்ளிக்கிட்டே போயிருந்துச்சு. முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா வந்து அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது, எல்லா உறவுகளையும் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி போகிறது. அதேபோல் எங்கள் கிராமத்துக்கு நான் வந்து அங்கே தான் எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது, அங்கே நாங்கள் சாமி இதை போன்ற கும்பிட போகிறதுக்கு வர்றது, அதே மாதிரி அங்கே வீட்டில் கொஞ்சம் மைனர் ரிப்பேர்லாம் பார்த்துட்டு அங்கே போகிற இருக்கேன் சார். இன்னொன்று இங்கே வந்து நான் வந்து ஆஃப்டர் ரிட்டையர் பண்ணல அந்த ஓய்வூதியர் சங்கத்திலையும் நான் உறுப்பினராக இருக்கேன் சேர்ந்துட்டு, இப்போ அது மாதம் தோறும் ஒரு மீட்டிங் அந்த ஆசிரியர்களுக்கு என்ன நம்ம என்ன செய்யலாம் ஒரு அட்வைஸ். அதேபோல் தமிழ்நாடு கலையறிக்கை பெருமன்றத்தில் உறுப்பினராக இருக்கேன், அதேபோல் தமிழ் சங்கத்தில் சிவகங்கை தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்கெலாம் கூப்பிடுவாங்க, நான் போய்க்கிறது அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கலந்துக்கிறேன் சார். சமத்துவ பொங்கல் விழா, பாரதியார் விழா இந்த இதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அப்படி போகிறது. அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க ஸ்கூல் ஒர்க்கு இல்லை வீட்டு ஒர்க்கு இதெல்லாம், ஏன்னா பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன், ஒருத்தன் சென்னையில் இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கோம். அதனால் சில சின்ன வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படி போய்.
0: உங்களுடைய பொழுதுபோக்கு ஏன்னா ஒரு மனுஷன் என்னதான் வேலை பார்த்தாலுமே அவனுக்கும் சில பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒன்று அவங்களுடைய கோயிலில் சர்ச்சோ இது அந்த ஆன்மீகம் சார்ந்து போவாங்க, சில பேர் வந்து புத்தகம் படிக்கிற ஏதோ ஒரு பண்ணுவாங்க, சில பேர் வந்து சமூக சேவைக்கு அது ஒரு சந்தோஷமாக போவாங்க. அந்த வகையில் உங்களோட பொழுதுபோக்கு அம்சம் என்ன?
1: பொழுதுபோக்கு என்பது நான் வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் அந்த ஸ்கூல்களில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. இப்போ நான் சித்தலூர் அரசு நிலப்பிள்ளை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். அதுமாதிரி நான் வேலை பார்த்த ஸ்கூல்லையே அந்த 10 ஆண்டு காலம் வேலை பார்த்தோம்னு சொல்ல அதே ஸ்கூலில் ஒரு தமிழ் கூட நிகழ்ச்சின்னு போட்டு சமத்துவ பொங்கல் அன்னைக்கு விழா கொண்டாடினாங்க, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பீச் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி போகிறேன் சார். அப்புறம் மற்றபடி எனக்கு வந்து நான் புக்கு படிக்கிறதில்ல அந்த மாதிரி பொழுதுபோக்கு போயிடுறேன், தொலைக்காட்சி பார்ப்பேன், இந்த செல்லு பார்ப்பேன், அவ்வளோதான்.
0: நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் நம்ம போடணும், எந்த பாடலும் வந்து உங்களை வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அந்த பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில் போடலாம்.
1: என் பிடித்த பாடல் வந்து பாசமலர் படத்தில் வரக்கூடிய மலர்ந்து மலராத பாதி மலர் போல
0: சார். அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா?
1: பாடுறேன் சார்,
0: பாடுங்க சார்.
1: மலர்

0: விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. நிகழ்ச்சியில நீங்க பாடின பாடலை வந்து ஒலிக்கும் சார். இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு விழுப்புரத்தில் ஒரு அரசு ஆசிரியராக ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, கடைசி மாவட்ட அதிகாரியாக திருப்பூரில் ரிட்டையர்ட் ஆனதாக சொன்னீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த வளர்ச்சியில் இப்போ நீங்கள் யாரை மிஸ் பண்ணாதாக நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த வளர்ச்சியில் பக்கபலமாக இருந்த யார், அவங்களுக்கு என்ன நன்றி சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆரம்ப காலத்தில் நான் வந்து கீழ நிலைமையில் என்னுடைய பெற்ற தாய் தகப்பன் தான் முதற்கண் நன்றி, அவங்கள மிஸ் பண்ணுறேன் சார். ஏன்னா அவங்க தான் என்னை ஆளாக்குறேன், அவங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது. என்னன்னு சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி கூட அவ்வளோ படிக்கலாம். அவங்க பெரிய அக்கா வந்து எஸ்எஸ்எல்சி தான் படிச்சுருந்தாங்க, சின்னக்கா வந்து ஒரு செவன்த்து தான் முடித்தாங்க, தங்கச்சி வந்து நைன்த்து தான் படிச்சு. அவங்களுக்கு

0: முக்கியத்துவம் கொடுக்காம பொம்பளை பிள்ளை எனக்கு என்னை படிக்க வைக்கணுன்றக்காக ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றக்காக அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல், அன்றான கூலி வேலை பார்த்தா தான் சாப்பாடுன்ற மாதிரி சூழல். அவன் அப்பா அம்மா வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கி ஈவன் மெஸ்பீஸ் கூட அவங்களால் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. அதனால் அவங்க இருக்கும்பொழுது நான் ஆசிரியராக ஆயிட்டேன். அவங்க 2017 2021 தான் இறந்தாங்க. நான் தலைமை ஆசிரியர் ஆசிரியராக இருக்கும்போது அவங்க இருந்தாங்க. பட் அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்பா அம்மா இல்லை, பார்க்க கொடுத்து வைக்கலன்னு சொல்லலாம். இருந்திருந்தால் நான் சந்தோஷமாக எங்கள் அம்மாலாம் ரொம்ப எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால் அவங்களும் மிஸ் பண்ணுறேன் சார். மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய சகோதரர்கள்லாம் எனக்கு வந்து அந்த நான் பள்ளி அளவில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும்போது அவங்க தான் அந்த வேலைக்கில் போய் கூலி வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து கொடுத்தாங்க சார். அதுக்கடுத்து என்னுடைய வேலைக்கு போனபடியே என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் இதான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்னுடைய மேரேஜுக்கு பின்னாடி அந்த வேலைக்கு போன பின்னாடி தான் அந்த சம்பளம் வாங்கின பின்னாடி தான் எங்களுடைய ஃபேமிலியே கொஞ்சம் அப்படி அப்படியே முன்னேறிச்சு சார். சில உறவினர்கள் வந்து ஏதோ அப்படிலாம் பெரிய லெவலில் எனக்கு யாரும் வந்து உதவி பண்ண மாதிரி இல்லை சார். நான் எல்லாமே மெரிட்டில் தான் சார் போனேன். எனக்கு எந்த விதமான பைசா காசு படிப்புலையும் சரி வேலைக்குலேயும் சரி நான் பைசா டிரான்ஸ்ஃபரும் சரி ஒரு பைசா நான் செலவழிச்சது கிடையாது சார். எல்லாமே ஆண்டவனர்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி தான் நாங்கள் இன்னமும் அவங்க வேலைக்கு போனதுனால எங்களை டபுள் ஏர்னிங் இருந்ததுனால இன்னும் எங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு சார். அதுக்கு என்னுடைய மிஸ்ஸஸ்ஸும் ஒரு காரணம். அவங்க வந்து முதல் வந்து பிஎஸ்சி பிஎட் தான் சார் முடிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நான் தான் அவங்கள படிக்க வச்சேன் சார். எம்எஸ்சி எம்மாட்டெல்லாம் படிக்க வச்சேன். படித்து அந்த கவர்மெண்ட் ஜாப் இது அந்த எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கினது அவங்க அப்பாவுடைய ஆலோசனை பேரில். நான் கொஞ்சம் அந்த நேரம் ஒரு பொருளாதாரம் கேட்டாங்க, அதை கொடுத்து அந்த நேரம் ஜாப்பில் வேலைக்கு போயிருந்தாங்க சார். அதனால் அவங்களுடைய உழைப்புகள் இருக்குது. அதனால் எல்லா உறவினர்களும் நமக்கு ஏதோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் மீன்ஸ் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுகள்ன்ற மாதிரி ஒரு நம்முடைய வளர்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க
1: சார். நிகழ்ச்சி நிறைவாக உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த அறப்பணி. ஏற்றி விடும் ஒரு ஏணியை போன்றவர்கள் உங்கள் மாணவர்கள் எல்லாம் நல்ல லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பணினா உங்கள் பணி தான். 93 உங்கள் பயணம் தொடங்குச்சு. 2025 கிட்ட 32 ஆண்டுகாலம் ஆசிரியராகவே வேலை பார்த்துருக்கீங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறணும், நல்லா சாதிச்சு நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தின் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: இன்றைய மாணவர்கள் வந்து முதற்கண் அப்பா அம்மா சொல்வதை கேட்கணும். ஒழுக்கமில்லாத கல்வி அது கரையில்லாத நதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒழுக்கம் இருந்தால்தான் ஒரு முழு பர்சனாலிட்டி உள்ள மாணவர்களாக உருவாக முடியும். இன்னொன்று கடின உழைப்பு இருக்கணும், பிளானிங் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி கடின உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் நிச்சயமாக எந்த உயரத்தையும் எட்ட முடியும். விடாமுயற்சியும் உழைப்பு தன்னம்பிக்கை இது இருந்தாலே மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த மாதிரி கடுமையாக உழைத்த மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு ஆயிருக்காங்க. உழைப்பு, அதே சமயத்தில் சான்றோர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை மதிப்பு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து இன்னமும் என்னோட ஒன்றாவது சொல்லி கற்றுக் கொடுத்த ஆசிரியர், அதே மாதிரி எனக்கு 6 முதல் 10 வரை படித்த தலைமை ஆசிரியர்லாம் இன்னமும் அவங்களோட நேரடி தொடர்பு கொண்டு அவங்களுடைய தொடர்பில் நான் இருக்கேன். நல்லதுக்கு நாள் எல்லாத்துக்குமே நானும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன், அவங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் அவங்க கலந்துக்கிடுவாங்க. இன்னமும் அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் குருவளை மதிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா மதிக்கணும். அதே சமயத்தில் குருவையும் மதித்தோம்னா, அதாவது வேலையை வந்து நாம் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை வந்து ருசித்து இன்வால்மெண்ட்டாக செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் முன்னேற முடியும். அதில் மாணவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா படிக்கணும், நிறையா நூலகங்கள்லாம் படிக்கணும், நூல்கள் படிக்கணும், செய்திகள் கேட்கணும், அன்றாட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம நினச்ச ஒரு உயர்ந்த நிலைக்கெல்லாம் போக முடியும். பெரிய ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் போகணும். அதனால் மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் வந்து போதைப்பொருட்களை அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் தீய, அதாவது சமூக வலைதளங்கள் மீடியாக்கள்லாம் வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அதை பீடு நடைபெறணும். தவறான வழிகளுக்கு எத்தனையோ இருக்குது, அந்த சபலத்துக்கு ஆளாகாமல். அதனால் நல்ல நட்புகளை இருக்கணும், நல்ல சேர்க்கை இருக்கணும், அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களோடு சென்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் அந்த பல தவறான போக்குகளை கடைபிடிக்கிற இந்த போதைப் பொருட்கள் அடிமையானால் சில

0: தன்னுடைய கேரியர் அவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கை முறை, தன்னுடைய பெற்றோர்கள் அவருடைய கனவுகள்லாம் சிதைச்சிருக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் மனம் கோணாமல், பெற்றோர்கள் என்ன மாணவர்கள் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எதிர்காலத்தில் அப்படின்ற அவங்களுடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவானும், அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களோட மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து நல்ல கடினமாக உழைத்து படித்து நல்ல உயர்நிலைக்கு வரும் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சார், அதாவது உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரிகள் வந்து நிச்சயம் கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுதலாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களோட பொன்னான நேரத்தை செலவழித்து சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு வந்து நம்ம நிலையத்துக்கு உங்களுடைய வாழ்வியல் கண்டா உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மென்மேலும் கல்வி தொடர்பான நிறைய சேவைகள் நீங்கள் செய்யணும், இந்த சமுதாயம் இன்னும் நல்லா நாலு பேருக்கு பயனடையும் வகையில் உங்கள் வாழ்க்கை அமையணும், இன்னும் நீண்ட ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை நல்கிய மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்துக்கும், இந்த பேட்டியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.

நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதே வேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுய சார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகோலுவதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாம்வெல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகள்

0: வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததை அடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமன் அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கிய நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜியும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில், அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில், இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில், இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில், அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின்

0: தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவை ஒட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்.
1: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வளர்த்து டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீறு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பட்டனின் இசை.
1: என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
2: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா? பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

நேரம் 2:22. நேயர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரத்தில் சங்கமிக்கிறது மலைத்துளி.

நேரம் 2:29. நேயர்களே, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரத்தென்றலில் பல்லக்கு குதிரையில் மீனாட்சி பவனி வருகிறாள். பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நான்கு நிமிடம். நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரத் தென்றலில் நிறைவான பாடல் கேட்கலாம். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: பாடலை கேட்டு ரசித்தோம். மதுரத்தென்றல். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் ஹரிஸ்பாபு, ஜான் பிரிட்டோ தம்புராஜ், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், எம் ராஜசேகர், கே ஞானவடிவேல், எஸ் கார்த்திகை தீபன், முத்துக்கற்பன், எல்என்ஜி ரவிசங்கர், மீனாட்சி சுந்தரம், பி அபிராமி மற்றும் பிரகாஷ் ராஜ். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி கேட்கலாம் அடுத்த நிகழ்ச்சி, சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி 3 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:20. ஆகாஷ்வாணி சென்னை. இசை பயிற்சி கேட்கலாம். பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். தேவி ஸ்ரீ மீனலோச்சினி. கல்யாணி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
2: நமஸ்காரம்மா.
3: நமஸ்காரம்மா. இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாவண்யா,
2: கற்பகம்.
3: கற்பகம், இன்றைக்கி வந்து தமிழ் தியாகையார்னு பேர் பட்ட பாபநாசம் சிவன் பாடல்கள் நிறைய கத்துன்றப்பேள். அதில் ஒரு பாட்டு இன்றைக்கி கல்யாணி ராகத்தில் சொல்லித்தரேன். கல்யாணி ராகம் 65வது மேளம்னு உங்களுக்கு தெரியும். ஆரவணம் பாடுறீங்களா? ஒரு வாட்டி அக்காரத்தில் பாடிடுங்க.

0: சரியாகல.
1: தேவி
0: அவ்வளவுதான்.
1: தேவி
0: அவ்வளவு மேல போகணும்னு இல்ல, தே ஒரு அவ்வளவுதான்.
1: தேவி
0: சாணினி

0: இல்லை சரியாகலை படு.
1: வீணா
0: ஸ்வரம் சொல்லிக்கோங்க. ரீசா நீ ராப்பாமா
1: வீணா
0: ஸ்வரம் சொல்லிக்கோங்க.
1: ரீசா நீ ராப்பாமா வீணா
0: படுங்கோ.

0: அங்க நிக்கிறேன் நிஷாதத்தில் நிக்க வேண்டாம். ரீசானி நாப்பாமா
1: நரக்ஷகி
0: சேர்ந்து படுங்க.

0: நம்ம மறுபடியும் அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த பல்லவியை நல்ல பாடம் பண்ணிவிடும்.
1: சரி, நமஸ்காரம்.
0: நமஸ்காரம்மா.
2: இசைப்பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவியர் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். பாபநாசம் சிவன் பாடல் என்று இடம்பெற்றது.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
3: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
4: அக்டோபர் 5
3: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமூர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1

0: முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு என்றிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழை பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களை, இனி தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை பாடல்கள் மதுரத்தென்றலில். உங்களுக்கு பிடிச்ச பறவைகள் பேர் சொல்லுங்கன்னு கேட்டால் என்னென்னா சொல்வீங்க? காகம், குருவி, மைனா, கொக்கு, புறா, அப்படி தானே சொல்வீங்க? என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கு மதுரத்தென்றலில் பறவைகளின் சங்கமமாய் உங்களுக்கு பிடித்த பறவைகள் பறந்து வர காத்திருக்கின்றன இன்னிசை கீதங்களாய். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம் வைரமுத்து வரிகளில், தேவா இசையில், பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரல்களில். சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து.

மணி 6 நிமிடம். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் ஹரிஸ் பாபு, ஜான் பிரிட்டோ தம்புராஜ், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், எம் ராஜசேகர், கே ஞானவடிவேல், எஸ் கார்த்திகே தீபன், எல்என்ஜி ரவிசங்கர், மீனாட்சி சுந்தரம், பி அபிராமி, முத்துக்கருப்பன் மற்றும் பிரகாஷ்ராஜ். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கேட்டுக்கொண்டிருக்கும் மதுரை தென்றலில் குயில் பாட்டு வருகிறது. சி ராஜகுமார் இசையில் நீ வருவாய் என திரைப்படத்தில்.

மணி 11 நிமிடம். நேயர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல். வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் தித்திக்கிதி திரைப்படத்திலிருந்து மைனா பறந்து வந்து கொண்டிருக்கிறது நம் மதுரை தென்றலில்.

கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் கேட்டு முடித்த தருணம் 3:22. பறவைகள் உலா வந்து கொண்டிருக்கும் மதுரத்தன்றலில் குக்கு பறந்து வருகிறது. நா முத்துக்குமார் வரிகளில் வித்யாசாகர் இசையில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் அடுத்த பறவை பறந்து வருகிறது. பாடலாக வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:32. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். நாடகத்தில் பங்கேற்போர் ஹரிஸ் பாபு, ஜான் ருட்டோ தம்புராஜ், எஸ் எம் முத்துகிருஷ்ணன், எம் ராஜசேகர், கே ஞானவடிவேல், எஸ் கார்த்திகே தீபன், எல்என்ஜி ரவிசங்கர், மீனாட்சி சுந்தரம், பி அபிராமி, முத்துக்கற்பன் மற்றும் பிரகாஷ் ராஜ். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரத் தென்றலில் அடுத்த பாடலை கேட்கலாம். பொன்னடியின் வரிகளில், இளையராஜா இசையில், செய்து திரைப்படத்தில் இருந்து.

0: ஒண்ணு இல்லடா மடையா.
1: கண் மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தெரியா தெரியா
2: தெரியா.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சம்திங் சம்திங் திரைப்படத்தில் இருந்து.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
1: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
3: என் குழந்தை கூட வழி சொல்லாம்,
2: பறவை கூட வழி சொல்லு,
4: எனக்கு பாட்ட நிப்பாட்டு,
2: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
1: அடி எங்க

நேரம் 3:43. நேயர்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பறவைகள் பறந்து வந்து கொண்டிருக்கும் மதுர தென்றலில் அடுத்த பாடல் உலா வருகிறது, வானத்தை போல திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 3:48. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரத் தென்றலில் அடுத்த பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையில் கில்லி திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 3:53. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்கலாம். அன்னியின் திரைப்படத்திலிருந்து

0: பெற்றது மதுர தென்றல் திரை இசை.
1: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போகும்

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் மாலை 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
2: பூனியல் மார்பகத்தாள் ஐவர், பூவை திரௌபதி, புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள் பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத்து மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகமும் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யாரெங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி. அர்த்த மண்டபத்து காவலன் யான். கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம். உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும் மன்னா.
2: அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு மகன் துரியோதனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.
0: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் இரண்டு மூன்று தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னை போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
2: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும்.

0: ஆனால் எங்கே இந்த மாமன்?
1: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய், என்ன வேண்டும்? ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
0: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
1: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
0: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
1: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
0: தந்தையே,
1: சகுனி சூதில் மட்டுமல்ல சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஆள்.
0: தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
1: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
2: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன்பிறப்பு?
1: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்தப்புறத்தில் இருந்துவிட்டார். நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் முன்னுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
2: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
1: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக்கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்.
2: மாமா, மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணி வரியான், கரியோர் ஆயிரத்து வழி காட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
1: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
2: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காண சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
1: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
0: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி நான் திகைத்தே விட்டேன். அதை கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
1: அடடா, நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
2: அப்புறம் என்ன, நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
0: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை இல்லை இல்லை ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க

0: வைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனையை கூறுகிறார். அது
1: மண்டபம் கட்டி அவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா?
0: தந்தையே,
1: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது என்ன? நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
2: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கனம் மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
1: என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
2: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாடப் போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன? பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
0: தந்தை, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்கட்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தபடி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
1: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
2: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம். சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு. இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம், அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
0: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன், அன்னையை காணச் செல்கிறேன்.
2: மைத்துனரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
1: நல்லது, நலம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள்.
0: வாடா மாமனே. எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்தீர்களா? வேள்வி என்ன ஒரு பெருவிழா!
2: ஆமாம் ஆமாம், உண்மைதான்.
0: அடியப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா, அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்?
2: ஆமா
0: மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
2: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆள் ஆள் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னி தேவன். இவர்களுக்கு பொன்னாளான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் மொழிந்தனர்.
0: அடே அப்பா,
2: என்ன சொல்ல அந்த வீரன்? ஆம், அர்ஜுனன்

0: சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே? கவனித்தாயா?
1: ஆமாமா, அது மட்டுமா? அது மட்டுமா? தமையன் தருமனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து பீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்து விட்ட நிறைவாமா.
0: போகட்டும் போகட்டும், அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
1: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
0: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
1: கவனித்தீர்களா? கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகு உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு மூச்சே அடைத்து விட்டது. மூச்சே அடைத்து விட்டது மாமா.
0: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
1: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல? நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
0: மகனே, பொறுமை பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே, நான் இருக்கிறேன். மருமகனே, இங்கே பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
1: என்னமா?
0: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
1: தெரியாது மாமா, தெரியாது. மாமா, எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
0: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம். காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம், ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அல்ல இயலும் என்றார் கௌரவர் 100 பேர் என்பது என்ன? நாமும் அல்ல அல்ல செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
1: ஆமாமனே, சந்திரகுலத்து அறவக்கொடி இந்திர பிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும், காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை என்ன சொல்ல?
0: காலம்தான் வந்து விட்டதே மருமகனே. கவலையற்க கவலையற்க.
2: ஆக மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விவரன் தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விவரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
3: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
2: தம்பி விதுரன் வரட்டும்.
3: உத்தரவு மன்னா.
4: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
2: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
4: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
2: தம்பி,

0: நீ இந்திரப்பிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டுமென்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும் கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வர வேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற் கிழவனும் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
1: மன்னர் மல்லவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
0: இதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு
1: என்ன அண்ணா சொல்லுங்கள்.
0: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
1: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
0: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்களுக்கும் எச்சரித்து அழைத்து வா.
1: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
0: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

0: ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண்ணிறைந்த காட்சி, எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பெயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு தொல் உலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது, அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
0: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தனு குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள் பாஞ்சால நாட்டு இளவரசி பாண்டவர்களின் திரௌபதி அம்மை எங்கே?
2: மாமனே, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
0: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
2: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
3: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
1: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதி வழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள்

0: யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
1: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள்! உண்மை சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு மட்டும் அழைக்கவில்லை, வெய்யப்புன் சூதுக்கு அழித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது, வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
0: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
1: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகிறான்.
2: தருமன் அண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
3: இது விதி.

0: வார்த்தையே பற்றி பிதற்றுகிறான்.
1: தருமன் அண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
2: இது விதிப்படி நடக்கும் செயல். நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
0: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
3: ஆசீர்வதியுங்கள், விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
4: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
1: இதோ இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
5: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மறுயோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே. மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
1: உண்மைதான் பாஞ்சாலி. வீமன் அண்ணா, உங்களது எண்ணம்?
6: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான். இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே. நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
7: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு, காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதை போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தர்மன் அண்ணா சொல் கேட்போம், வாழி நின் சொல், நின் வழி நடப்போம்.
1: ஆமண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
8: நரிவகுத்த வளையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும். வரிவகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால உணர்வோரும் மயங்கி நிற்பார். கிரிவகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு மேற்காம், புரிவகுத்த முன்னூலார் புலையர் தம்மை போற்றுவர். விதிவகுத்த போழ்தினன் அன்றே.
2: தருமன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
9: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும்? கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
2: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறது.
1: சகாதேவா, விதி வலியது, சகுனம் பார்ப்பது இருக்கட்டும்.

0: சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம். இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
1: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசு பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல்நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
2: அப்படியே ஆகட்டும்.
0: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனை கண்டு வணங்கி வருகிறோம்.
2: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பாஞ்சாலி, பார்க்கும் இடமெல்லாம் இந்திரப்பிரஸ்தம் பசுமை பசுமை என்று பரவசப்படுத்துகிறது. காரணம், செல்வ மகள் நீ இங்கு வந்த வரவுதான். வானத்தின் புதுமை கணந்தோறும் கணந்தோறும் மாறுகிறது. அந்த கணநேர சுழற்சி வண்ணங்களின் கோலங்கள் அமைதியாக பரவிட வேண்டும். இது காளிசக்தி அவள் கோலம்தான், இல்லையா திரௌபதி?
1: ஆமரசே, அங்கே பாருங்கள், நீல பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்கு நோக்க களியாட்டம்தான்.
0: அருமை, அருமை, உன் கவித்துவம் மிகச்சிறப்பு. இத்தகைய இயற்கை வாழ்வு எத்தகைய இன்ப வாழ்வு! சரி, நாளை ஆயிற்று, தமையன் தேடுவார், போகலாமா?
1: தங்கள் சித்தம் ஐயனே.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம். எங்களை ஆசீர்வதியுங்கள்.
2: திரௌபதி எனும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
3: எல்லோரும் வந்து விட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
4: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாழி வாழி பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு! பாஞ்சால நாட்டு மங்கை வாழ்க வாழ்க! துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
5: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
6: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு...
7: மாமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
6: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
7: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?

0: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
1: கட்டாயம் கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகிவிட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழித்தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தவர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுந்த தகுதியானவர் தாங்கள் தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது. இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம், மண்டபம் கண்டோம், மகிழ்ந்தோம், விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
3: சாத்திரம் பேசுகின்றாய். பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். மனத்துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே. வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்?
1: தயக்கம் இல்லை. தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்.
4: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
5: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அவை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா, சரி, பணயம் யார் வைப்பர்?
2: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
3: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?

0: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம். அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கமெல்லாம் தேவையா?
1: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாது உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
2: ஆமாம் ஆமாம், தாயை முருட்டலாமா?
1: நாங்கள் தயார்.
2: எண்களின் எண்ண ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
1: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
2: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான். எங்களது வெற்றி எண் 2.
3: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
1: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன். எண் 5.
2: எங்களுக்குரிய வெற்றி எண் 2.
4: வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார்.
2: மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
1: அப்படியே ஆகட்டும். ஆனால் இந்த முறை நான் தான் தாயம் உருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் எண் 5 தான், அதுவே இம்முறையும்.
2: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் எண் 2. ஆமாம், பணயம் என்னவோ?
1: பொன் 1000.
4: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி!
2: தர்மா, அடுத்த பணயம்?
1: எனது படையும் படை வீரர்களும்.
4: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி, வெற்றி!
5: வென்றுவிட்டோம்.
2: வெற்றி, வெற்றி! தர்மா, தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம் என்னவோ?
1: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
4: இதிலும் நமக்கு வெற்றி!
2: துரியோதனா, பார்த்தாயா?
5: சூதில் வென்றுவிட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்துவிட்டு நிற்கதியாக இருக்கிறான். நிற்கதியாக இருக்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை, அருமை! ஆஹா மாமா, நீ ஒரு சித்தன்.
2: தர்மா, தர்மா, நீ வென்றுடுவாய். ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? விதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
6: அண்ணா, என்ன நடக்கிறது இங்கே? மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே? இல்லை, கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும் செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
3: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
5: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
3: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?

0: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணைய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
1: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
2: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
3: ஆமாம் ஆமாம் தர்மா, நீ அளித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மேலும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
4: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்து விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
3: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டே செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
5: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சால நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரபிரஸ்தத்து ஒளி, திட்ட தூய்மன் சகோதரி.
3: அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
5: வேலும் வில்லும் வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
0: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில்தான் உள்ளது.
4: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே. என்ன செய்ய, பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
6: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். காலம் பதில் சொல்லும்
3: அண்ணா. இதுவல்லவோ பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.
1: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள்.
7: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
5: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா, நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியே ஆகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.

0: என்ன சொல்ல, ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது. என்ன பிதாமகரே?
1: உண்மை உண்மை, கலகம் பிறந்தாயிற்று. நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
2: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
3: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
2: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
4: அண்ணா ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கிக் கொண்டே வருகிறேன்.
2: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
5: வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்ற பின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருவதன் கண்ணினால் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவருக்கு உண்டோ?
4: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
5: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை. நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்திற்கு கூட செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
4: என்ன கதை பேசுகிறாய்? வருகிறாயா? எடுத்து
5: சூதலை விடு. இது தகாது தம்பி, இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பட்டுவதோ பண்பான செயலா?
4: எனக்கு எதுவும் தெரியாது.
5: கூந்தலை விடு, விடு.
4: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவர் ஆணை, அதை நிறைவேற்றுகிறேன். வா வா, எடுத்து செல்கிறேன்.
5: விடு விடு தம்பி.
4: உன்னை எடுத்து செல்கிறேன்.

0: சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே.
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே. சொல்லுங்கள் அங்கதேசத்து அரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பணைய பொருள். இதன் விளைவு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கெதற்கு மேலாடை.
0: அப்படியா, அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கெதற்கு மேலாடை?
0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
2: மேலாடை வேண்டாம்.
0: காக்க இங்கு
2: வேண்டாம்
0: கண்ணா, என்னை காக்க
2: இங்கு ஒருவது வரமாட்டான்.
3: வந்து கொண்டே இருக்கிறதே.

0: மாயம் என் கையை சோர்வடைகிறது. நான் களைக்கிறேனே, வருகிறது என்ன புதிர், என்ன செய்வது, புரிந்து கொண்டே இருக்கிறது ஆணை, ஒன்று புரியவில்லையே.
1: என்ன புதிர் கண்ணா, கண்ணா, கண்ணா,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: பாட்டி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: കേൾക്കുന്നത് കുട്ടീസ് നേരം. படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: என் பெயர் ரித்விகா நரேஷ்குமார்.

வணக்கம். என் பெயர் தியாஸ்தி. திருக்குதல் திருக்குதலோட திருவள்ளுவர். அக்ராமத்தில் ஏற்றலாம் ஆய்வாளர் சொல்ல கிருத்தனாயர் பாண்டன் கோல் வாழன்மன் நச்சால் தொழார் எனின் மலரும் செய்யி நான் மானு சேர்ந்தால் இளமிசை நீது வாழ்வாள் நெறிதல் வந்தமே நிலநே சேர்ந்தவருக்கு யாதும் விரும்பை இல்லை.

0: குடிக்க பிடிக்கவாவா, ஆளுக்கு பிடிக்கவாவா, படுக்கை போகலாம் பாவாவா.
1: வணக்கம், என் பெயர் அர்ஷத். குளிர்காலம் வந்ததுமே நடு நடனும் நாளே, கொடைக்காலம் வந்ததுமே சூடு சூடு என்போமே, மழைக்காலம் வந்ததுமே மகிழ்ச்சி நாள வந்திருமே, வசந்த காலம் வந்ததுமே பூக்க பூக்க பூக்களுமே, பாட்டு பாட்டு மலமேண்டும் தொல்லும் கொண்டாட்டம் நான்.

0: வணக்கம், என் பெயர் யஷ்வந்த். ஆத்திச்சூடி ஆரம் செய்ய விரும்பு. ஆதுவது சினம், ஏழ்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, உக்கமது கைமிடை, நிலத்திகளில் ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டுவன் ஒப்புரகு ஒழுகு, ஓதுவது ஒளியல், அவ்வியாம் பேசு அக்கம் சுருக்கு.
1: வணக்கம், என் பெயர் நீரவ் பாபு. கஜானனம் பூதகணாத்தி சேவித்தம் கவித்த ஜம்பு பலசார முக்கிதம் உமாசுதம் லோக விநாசகாரணம் நம் அமீக்னேஸ்வர பாத பங்கஜம்.
2: வணக்கம், என் பேர் ரியா. அம்மா அம்மா முத வணக்கம், அம்பாய் சொல்ற தினம் உனக்கு. அப்பா அப்பா முத வணக்கம், அம்பாய் சொல்ற தினம் உனக்கு. குருவே குருவே முத வணக்கம், பணிந்து சொல்ற தினம் உனக்கு.
3: இறைவா இறைவா முத வணக்கம்,

0: ότι δεν είναι. வணக்கம், என் பெயர் சுஜித். நான் இப்போ உங்களுக்காக கதை சொல்ல போறேன். பென்சிலும் எரேசரும் பேசிட்டு இருந்துச்சு. பென்சில் எரேசர் கிட்ட சொல்லி, எரேசர் நான் தப்பு தப்பா எழுதுறேன், அடா நீ திருத்துற, அது எனக்கு கவலையா இருக்குன்னு பென்சில் சொல்லு. அப்போ எரேசர் சொல்லு, நீ திருத்தி முன்னேறி போனாலே எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த கதையோட கருத்து வந்து எரேசர்னா நம்மளோட அம்மா அப்பா.
1: வணக்கம், என் பேர் மிதன் குமார். குளு காலம் வந்ததுமே கடகடு நடும் நாமே, கோடை காலம் வந்ததுமே சுடு சுடு வெயில்வோமே, மழை காலம் வந்ததுமே மகிழ்ச்சி தான் வந்துடுமே, வசந்த காலம் வந்ததுமே பூத்து புழுக்கும் பூக்களுமே, பார்த்து பார்த்து மனமேங்கும் துள்ளு கொண்டாட்டம் தானே, துள்ளு கொண்டாட்டம் தானே.
2: என் பெயர் காணமுகை.

மதங்க முனிவர வந்து தயீஷா சர்வ

0: வணக்கம். என் பெயர் அருணிகா. ஆட்டி சூடி அறம் செய்ய விளம்பு ஆர்வல சிலம் இயல்வரு கரவே ஈவரு விளக்கே உடையமு விளம்பே ஊக்கம்பரு கைவிடே என்னது இவளே ஏப்பற இவழ்ச்சி ஐயமெத்துவன் ஒப்புரவு ஒழுக ஓவரு ஒளியை அவ்வயம் பேச அக்கம் சுருக்கே.
1: வணக்கம். நான் கனகதாரா. கொக்கு பாரு கரையிலே காத்திருக்க வெயிலே எதுக்கிருக்கு கரையிலே மீனுக்கு தான் புரியல் நீரை விட்டு வெளியிலே மீன் துள்ளி வருகிலே கொத்திக்குச்சி லபக்குன்னு மீனு கொக்கு வாயில்லை மக்கு மீனு கொக்குடன் மல்லு கட்ட முடியல ஏமாலி மீனுதான் இறையாளி போனதான் காத்திருந்து கடமைய கச்சிதமா முடிக்கணும் நேர பார்த்து கொக்க போல நினைச்சதை தான் நடத்தணும்.
2: வணக்கம். என் பெயர் ஆர் தன்வந்த். பேசும் பள்ளிப்பை என்ற கருத்துள்ள கதையை உங்களிடம் சொல்ல போகிறேன். யாராவது ஸ்கூல் பேக் பேசுறது கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா கவனமா கேளுங்க. அன்று ஒரு நாள் ராகுல் என்ற குறும்புக்கார சிறுவன் பள்ளிக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய அம்மா, ராகுல் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா என்றனர். அதற்கு ராகுல் சிரித்து கொண்டே, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்றான். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பொய். அவன் ஒரு பக்கம் கூட முடிக்கவில்லை. பிறகு அவன் பள்ளி பையை தூக்கி கொண்டு நடக்க தொடங்கினான். திடீரென்று ஒரு குரல் கேட்டது, பொய், அது ஒரு பொய் என்றது. அதை கேட்டோடனே ராகுல் சுற்றி பார்த்தான். ஆனால் யாருமே இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது, நான் தான் உன் பை பேசுகிறேன் என்றது. ராகுல் பதட்டத்தில், என்ன என் பை பேசுகிறதா என்றான். உடனே அந்த பை சிரித்து கொண்டே, இன்று முதல் நீ எப்போதெல்லாம் பொய் சொல்றியோ அப்போதெல்லாம் நான் எல்லாரிடமும் உண்மையை கூறுவேன் என்றது. அதை கேட்டோடனே ராகுல் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு ராகுல் பள்ளியில் ஆசிரியர், ராகுல் ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தாய் என்றனர். அதற்கு ராகுல், மேம், ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் மேம் என்றான். உடனே அந்த பை, இல்லை மேடம், அவன் தாமதமாக தான் எழுந்து வீடியோ கேம்ஸ் விளையாண்டான் என்றது. அதை கேட்டோடனே அந்த

0: அங்கு பேசியிருத்தது அதான்கவுமானமா இருந்தது. பிறகு மதிய உணவு வேலை வந்தது. அப்போது அவனுடைய நண்பர்கள், ராகுல் சாக்லேட் எடுத்து வந்தாயா என்றனர். அதற்கு ராகுல் பெருமையுடன், ஆமாம், நான் ஒரு பெரிய சாக்லேட் பெட்டியை எடுத்து வந்திருக்கேன் என்றான். உடனே அந்த பை, இல்லை இல்லை, இரண்டே ரெண்டு பிஸ்கெட் தான் எடுத்துட்டு வந்தான் என்றது. அதை கேட்டோனே அந்த வகுப்பே சிரித்தது. பாவம் ராகுல் என்றார்கள். மாலை நேரத்தில் ராகுல் அந்த பையிடம் கவலையுடன், இனிமே நான் பொய் சொல்லவே மாட்டேன் என்றான். பிறகு அடுத்த நாள் அவனுடைய அம்மா, ராகுல் வீட்டு பாடத்தை முடித்துவிட்டாயா என்றனர். அதற்கு ராகுல் உண்மையுடன், இல்லை அம்மா, ஆனால் முடித்து விடுவேன் என்றான். ஆனால் அப்போது அந்த பை பேசவே இல்லை. ராகுல் அந்த பையிடம், ஏன் இப்போது நீ பேசவே இல்லை என்று கேட்டான். அதற்கு அந்த பை, என்னால் நீ உண்மையை கூறினாய் என்றது. பிறகு ராகுல் அந்த பையிடம், என்னை உண்மையாக மாட்டியதுக்கு நன்றி என்றான். பிறகு ராகுல் நேர்மையாக வாழத் தொடங்கினான். ஆசிரியர் அவனை நம்பினார்கள், நண்பர்கள் அவனை மதித்தார்கள், பெற்றோர்களும் பெருமை பெற்றார்கள். எனவே நண்பர்களே, பொய் நம்மளை ஒரு நிமிடம்தான் காப்பாற்றும், ஆனால் உண்மை நம் ஆயுள் முழுவதும் நம்பிக்கை கொடுக்கும்.
1: வணக்கம், என் பெயர் சாஷ்வி. நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் விட்டே உருகு. செலுத்தும் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செலுத்தும் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றி, நன்றல்வு அன்றே மறப்பது நன்றி. தீனா சுட்டு பூன் உள்ளாதான் ஆளாடே, நாவினா சுட்டு வரு. ஒழுக்கம் விளப்பம் தரலாம், ஒழுக்கம் உயர்ந்து ஓம்பப்படும். வணக்கம், என் பேர் பிட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்று இல்லையே, பூச்சிமீன் வானிந்து வீழ்ந்திருந்த முறையில் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே. வணக்கம், என் பெயர் ஏதஸ்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இணையாகும் கலந்தோன நாள் தருவேன் கோலம்சை துங்க கைமோட்டு தூமணியே. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரபிரம், தஸ்மஸ்ரீ குருதே நமக, சரஸ்வதி நமஸ்துப்யம், பரதே காமரூபிணி விஜயாரமம் பரிஷ்யாமே, சித்தே பவதுமே சதா. நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலம் சரதோமுகம் நரசிம்மம் விஷ்ணம் பட்லம் பட்லம் நா வித்யம். உருவாய் அருவாய் உலதாய் இரதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் துயிராய் கடியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருவாய் குகனே.
2: வணக்கம், என் பெயர் தன்யாஸ்ரீ. ஆட்டிச்சூடி அறம் செய்ய விரும்பு, டூ குட் திங்ஸ், ஆறுவது சினம், கண்ட்ரோல் யோர் ஆங்கர், இயல்வது கரவே, ஹெல்ப் அதர்ஸ், ஈவரு விளக்கே, டூ நாட் ஸ்டாப் சம்வன் ஃப்ரம் கிவிங் சேரிட்டி, உடையது விளம்பே, டூ நாட் போஸ்ட் அபவுட் யோர் செல்ஃப், ஊக்கமது கைவிலே, நெவர் லூஸ் என்தூசியாசம், எஞ்சகிழ்த்து இகழே, லேர்ன் ஏவி சீசன் ஒன் டூ ட்ரீஸ், ஏற்பது இகழ்ச்சி, நவர் பெக் ஐ எம் டூ ஒன், ஷேர் யார் ஃபுட், ஒப்புரவு ஒழுக்கு, பி அ குட் சிட்டிசன், ஓடுவது

0: மொழியில் நெவர் ஸ்டாப் லேர்னிங். அவ்வியம் பேசி டு நாட் ஸ்பீக் பேட் அபவுட் அதர்ஸ். வணக்கம், நான் சஸ்மிதா ஸ்ரீ. கிழக்கில் உடிக்கும் சூரியன், வானில் மிதிக்கும் சூரியன், வெளிச்சம் கொடுக்கும் சூரியன், வெப்பமங்கண்ட சூரியன், சிவப்பு நிறுத்த சூரியன், பிறக்கினான காலையில் வெண்மை நிறுத்த சூரியன், மாறுகினானே இடையில் மேகமடையும் சூரியன், மீண்டும் நானே வந்துவனே, மீண்டும் நானே வந்துவனே.
1: என் பெயர் மித்ரன். திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கட்டதிரால் ஆய பயணன் கோல் வாழறிவன் நற்றால் தொழாரினின் மலம்சேகான் மானடி சேர்ந்தார் நிலிம்சை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யானும் விரும்பே இல்லை. நன்றி மறப்பது நன்றென்று நன்றாளது அன்றே மறப்பது நன்று. அடக்கம் அமுதலுள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிலுள் ஒய்த்துவிடும். இதில் சேர் இருவனியும் சேரா இதைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவுமலை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செலுத்தல் எல்லாம் தலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். யாகாவராயினம் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறகு.
2: வணக்கம், என் பெயர் விஸ்வதேவ். ஊர் அழகான கிராமம். கிராமத்துல குப்பை நூத்தம் வந்துட்டு வந்தாரு ஆடுமிக்கவே. அவருக்கு ஒரு மகன், என் பேர் சுப்பு. ரொம்ப ரொம்ப தோம்பி துடுத்து நிற்பான். அப்போ தொலைபிச்சு கேட்க மாட்டான். ஒரு நாளருக்கு ஊருக்கு போற வேலை வந்துச்சு. குப்பன் சுப்பு கூப்பிட்டு நீதான் ஆடுங்களா பத்தமா பார்த்துன்னு சொல்லிட்டு போனாரு. பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன். எங்க அம்மா திட்டினாங்க, நீ தான் பண்ணணும்னு. நான் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஆடுங்களை அடிச்சுட்டு போனான். ஆடை மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான். பக்கத்துல கொஞ்ச பேர் வேலை செஞ்சுட்டாங்க. எப்படி திட்டம் பண்ணலான்னு புளிய புள்ளின்னு கத்தனேன். தானுமே ஓடி வந்து எங்க புளி எங்க புளின்னு கேட்டாங்க. சும்மா தண்ணு தெரிச்சான். அடுத்த நாள் காலையில ஆடுங்களை அடிச்சுட்டு போனான். ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான். அங்கேயும் புளி புள்ளின்னு கத்தனான். ஓடி வந்து எங்க புள்ளி எங்க புள்ளின்னு கேட்டாங்க. சும்மா தண்ணு தெரிச்சான். பத்த நாள் காலையில ஆடுங்களை அடிச்சுட்டு போனான். அங்கேயும் கொஞ்சம் பேர் வேலை செஞ்சாங்க. ஆடை மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான். உண்மைய புளி வந்துச்சு புளி புள்ளியும் கத்தனான். தாய்மன்னு கண்டுக்கல புளி ஆடுங்களை கட்டி தவிட்டுச்சேன். அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனேன். அம்மா எது கருன்னு கேட்டாங்க. என்ன புளி ஆட்டை கட்டி தவிட்டுச்சுமான்னு சொன்னான். அதுக்கு நான் போய் சொல்லிட்டேன். இந்த உண்மை தாமே யாரும் நம்ப மாட்டாங்க. பண்ண மட்டும் குட்மாய மாடிட்டான். குப்பன் வந்துட்டாரு. சுப்பு குட்மாய நம்ம ஆனதை பார்த்து ஹாப்பி ஆயிட்டாரு. போய் சொல்லிட்டு எந்த உண்மை தம்மா யாரும் நம்ப மாட்டாங்க.
3: வணக்கம், அன்பைய தாத்தா சிவன்யா. ஆத்தீச்சோரி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினா எழுவது கடவுள் விளக்கல் உடையது விளம்பு உக்கமது கைத எண்ணிக்கல் ஏ பெருகழ்ச்சி ஐயமெத்துவன் ஒப்புரவு உலகு ஓதுவது ஒளிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கே.
4: வணக்கம், என் பெயர் ரச்சிதா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கின் நிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், இறுங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரநிலை பெரிய

0: கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கே தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும்.
1: வணக்கம், என் பெயர் சாய் கிருஷ்ணா. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடற்றே உலகு கற்றதனன் ஆய பயனென்கோள் வாழடிவன் நற்ற தொழரெனின் மலர்மிசை எண்ணினால் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல இருள்சி இருவனையும் சேரா இறைவன் பொருள்சி புகழ் புரிந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்துவிட்டார் பொயிற்றி ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்குமே இல்லாதால் தால் சேர்ந்த கல்லர் மனக்கவலை மாற்றல் அழுது அறவாளி அந்தனன் தால் சேர்ந்த கல்லர் பிறவாளி நீந்தல் அழுது கோரில் பொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கால் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீ

0: விட்டார் மாற்று. பொறிவாயில் ஐந்து விட்டார் போயிற்று ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார். தனக்குமே இல்லாதால் தால் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அழுது. அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல் அழுது. கோரில் பொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கால் தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. விண்ணின்று போய்பின் விண்ணீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்று பசி. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணில் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
1: வணக்கம், என் பெயர் கிருத்திக். உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போறேன். அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கி கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி சிங்கத்தின் மேல் ஓடி விளையாடி இருந்தது. சிங்கத்துக்கு கோபம் வந்து எலியை தன் கையில் பிடித்தது. எலி பயந்து நடுங்கி, அரசியை என்னை மன்னித்து விடுங்கள், என்னை வெட்டி விட்டால் உங்களுக்காக வந்து நிச்சயம் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. சிங்கத்துக்கு சிரிப்பு வந்தது. நீ சிறிய எலி, எனக்கு எப்படி உதவ முடியும் என நினைத்து எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கல்லேந்து வேடபாரவன் விரித்த வழியில் சிங்கம் சிக்கி கொண்டது. சிங்கமாம தக்கேப்ப முடியாமல் சத்தமாக கர்ஜனை செய்தது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே ஓடி வந்து தன் கூர்மையான பற்களால் பலியை கடித்து குதியது. சிங்கம் தப்பியது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பனாய நெறி. யாரையும் அவர்கள் உருவத்தை வைத்து குறைய பாகம் எடுப்பிடக்கூடாது. சிறிய உயிரும் பெரிய உதவி செய்யும்.
2: வணக்கம், என் பெயர் தன்வி.

0: ವಿದ್ಮಹಿ ವೈದ್ಯರಾಜಾಯ ಧೀಮಹಿ ಧನ್ನೋ ಧನ್ವಂತ್ರಿ ಪ್ರಚೋದಯಾತ್.
1: வணக்கம். என் பெயர் துர்கிருஷ்ணனஸ். ஆட்டி சூரி படம் செய்ய விரும்பு. 6 வது சினம் 7 வது கரவில் ஈவரை விளக்கில் உடையாறு விளம்பில் ஊக்குவாறு கைவிடல் எண்ணேற்று இகழில் ஏப்படு எழுச்சி ஐயமித்து உன் ஒப்புவாறு ஒழுகு ஒருவரு ஒளியல் அவ்வியம் பேசல் அக்கம் சுடக்கேல்.
2: இதுவரை படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: நேரம் 5:30 நிமிடம். ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.
1: இன்றைய

0: தேவன்
1: ஐயா
0: கற்பக விருட்சம் போன்ற அற்புத சபையிலே வந்தவர்
1: வந்தவர்
0: அபிதானம் யார் என்று புரிகிறதா?
1: விளக்கமாக சொன்னால் தெரியும் ஐயா.
0: பாண்டு மகாராஜாவிற்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த பஞ்சபாண்டவர்கள் நாங்கள்.
1: நீங்கள்
0: பஞ்சவரின் தலைவன்
1: தலைவர்
0: அடியேன் தர்மபுத்திர மகாராஜா என்று சொல்வார். அப்படி இருப்பினும் தந்தை இறந்து சொர்க்கம் சேராத காரணத்தால் ராஜசுவையாக வேள்வி செய்ய வேண்டும் என்று நாரதர் அறிவுரை. ஆகையினால் திக்விஜயம் செல்ல வேண்டும், செல்வம் திரவியம் சேகரிக்க வேண்டும். ஆகையினால் என்னுடைய தம்பி பீமசேனனை அழைத்து வா.
1: அப்படியே ஐயா.

0: ஐயா
1: அடியேன் பஞ்சாப் ஆண்டவர்களே, தருமருக்கு நேர்
0: இளையோன்
1: அதிகாலை எழுந்து கடன்களை முடித்து அண்ணனை காண்பது வழக்கம். நீ ஓடி வர காரணம் என்ன?
0: அண்ணா வரும் உத்தரவு ஐயா.
1: அப்படியா, புறப்பட அண்ணனை காணலாம். அண்ணாவான் தானம்.

0: காரணம் சொல்லுங்கள் அண்ணா.
1: தந்தை இருந்து சொர்க்கம் சேராத காரணத்தால்
0: காரணத்தினாலே
1: ராஜசுவையாக வேள்வி செய்ய வேண்டும்.
0: வேள்வி செய்ய வேண்டும்.
1: அதற்குண்டான பொருட்கள் நம் கரத்தில் இல்லை.
0: அதனால்
1: ஆகையினால் திக்கு விஜயம் சென்று திரவியங்களை பெற்று வர வேண்டும்.
0: இப்போதே புறப்படுகிறேன் அண்ணா. அந்த மண்ணு மின்னுமே குண்டு கலங்கிடே.
1: என்னதான் இருந்தாலும் பீமசேனன் சென்று
2: விட்டான்.
1: இளையவன் இருக்கிறான் அர்ஜுனன், அவனை அழைக்காவிட்டால் கோபம் கொள்வான். நான் அழைத்ததாக அவனை அழைத்து வைப்பா.
2: அப்படியா விட்டும் ஐயா. அதான் உயர வேண்டும்.

0: உறமிகின்ற தம்பிகள் நடுவனான ஒத்தவனான் கைவளத்தே.
1: ஐயா,
0: வந்தவர் யாருன்னு தெரிகின்றதா?
1: விளக்கமாக சொன்னால் புரியும்.
0: பஞ்ச பாண்டவர்கள் இவர்கள்.
1: ஆகட்டும்.
0: பாண்டவர்கள் நடுவனானே அடிய அர்ச்சன பெருமான்.
1: தெரிந்து கொண்டேன் ஐயா.
0: பெருமான் பட்டு எல்லாருக்கும் வந்துருமா?
1: வராதுங்க.
0: யார் யாருக்கு வரும்?
1: யார் யாருக்கு?
0: முதற் கடவுள் விநாயக பெருமான்.
1: விநாயக பெருமான்,
0: அவருடைய தம்பியா விளக்கூடிய முருகப்பெருமான்.
1: ஆமாங்க.
0: அவர்கள் இருவரையும் மீண்டெடுத்த சிவபெருமான்.
1: ஆமா.
0: அப்படி சிவபெருமான் திருவடியும் திருமுடியும் கண்டதினால் அடியான் அர்ச்சன
1: பெருமான்.
0: அப்படி வருகின்றான்
1: என்றால்
0: யாருக்கு சிவனாக வாழ்ந்து வருகின்றேன்?
1: யாருக்கு?
0: துரோணருக்கே சிவனாக வாழ்ந்து வருகின்றேன்.
1: துரோணர் குரு.
0: ஆமா, துரோண குரு. அவர் சிவனாக வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினம் என்னை தேடி ஓடோடி வருகின்றார்.
1: அண்ணா வரும்படி உத்தரவுங்க.
0: அப்படி அவர் மனநிலை காண
1: ஆகட்டும்.
0: அண்ணா அண்ணா.

0: தம்பி அர்ஜுனா, உலகத்தின் நல்ல பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன்.
1: அப்படியே ஆகட்டும் அண்ணா.
0: அப்படி இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: தந்தை சொர்க்கம் சேர வேண்டும்.
1: உண்மைதான்.
0: பொன்பொருள் தேவைப்படுகிறது.
1: உண்மைதான்.
0: திக்கு விஜயம் அண்ணன் சென்றிருக்கிறான்.
1: சென்றிருக்கின்றார்.
0: நீயும் சென்றுவாயேனப்பா.
1: அண்ணா, நான் மட்டும் போகட்டுமா?
0: அப்படி இல்ல, எல்லாவற்றிற்கும் சிறந்த வழிகாட்டியாக விளங்கக்கூடிய பகவான் கண்ணனை அழைத்து செல்லப்பா.
1: யாரு?
0: எம்பெருமான் நாராயணனை.
1: அண்ணா, அவரை நான் கூட கொண்டு போனமா? நான் எப்பேற்பட்ட வீரன்? எனக்கு இல்லாத வீரம் அந்த கண்ணனுக்கு கின்றதா?
0: ஏனப்பா, கண்ணன் இல்லையே காண்டிபன் இல்லை, காண்டிபன் இல்லையே கண்ணன் இல்லை என்று இந்த உலகம் புகழ்கிறது. எப்பொழுதும் கண்ணனை நினைப்பாயே. ஏன் இன்று தினத்திலே அவரை ஏசுகிறாய்?
1: ஏனென்றால், நேற்றைய தினம் சென்றோம். சென்ற இடத்திலே சராசந்தன் இடத்திலே சண்டையிட்டோம். அந்த நேரத்தில் சராசந்தன் ஆனவன் என்னை கேவலம் மசக்கம் சொல்லக்கூடிய கொசு என்று தெரிவித்து விட்டான். அதை பார்த்தான் கண்ணன். பார்த்து வெறுமல் இருக்கலாம், சிரித்து விட்டாரே. அவருக்கு வணக்கம் ஒத்து வராது. ஆகையால் அவர் உதவி தேவையில்லை. வேண்டுமென்றால் நான் மட்டும் செல்கின்றேன்.
0: சரி அப்பா, போய் வாரும்.
1: அப்படியே வருவானா? நான் சென்று வருகின்றேன்.

0: பகவானி
1: மாதவா
0: ஓடோடி வருகின்றேனே.
1: நமது நவரச்சன கஜிதம் பொருந்திய திருக்கோயில் வாயற்படி கண்பதாக வெகு ஜாக்கிரதையா காவல் புரிந்து வருகின்றனையா.
0: சர்வ ஜாகதகரம் பகவானே
1: நம்மை அடைந்த

0: பாகவத கோஷ்டிகளுக்கு ஏதேனும் இடுக்கல் உண்டோ?
1: எந்த இடுக்கல் கிடையாது,
0: எல்லாரும் கிடையாது,
1: எல்லாரும் சேர் போட்டுறாங்க.
0: உனக்கு எதனா குறை இருக்குதா?
1: நிறைய குறை சாமி.
0: உன் குறைய அப்புறம் கேட்கிறேன். அப்படி இருந்தாலும் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே அம்மான் ஏற்படுத்திய சிறையிலே நான் கண்ணனாக அவதாரம் செய்து இந்த பூமி பாரத்தை தீர்க்க, கண்ணனாக நான் அவதாரம் செய்தாலும் பாண்டவர் சகாயன் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது.
1: பட்டம்
0: பாண்டவர்களுக்காக என்றுமே சகாயனாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என் உடனே இருக்கக்கூடியவன்
1: அர்ஜுனனை
0: காண வேண்டும். புறப்படு போகலாம்.
1: புறப்படுங்கள்.
0: மாதவன்,
2: ஐயா
0: அர்ஜுனன் நான் வரும்படியாக அழைத்து வா.
2: ஆகட்டும் ஐயா. ஐயா
1: மாதவன்,
2: பகவான் வரும்படி உத்தரவு.
1: நம்மள திக்குவே செய்கின்றோம். பகவான் அருளே தேவையில்லை நமக்கு. ஆகையால் தனியாக புறப்படுவோம்.
0: வாய் அர்ஜுனா.
1: யார் யாரு
0: பார்த்தால் தெரியவில்லையோ?
1: யார்
0: என்னை தனியை விடுத்து எங்கயா போற?
1: போகும்போதே எங்க போறன்னு கேக்குறிய? போற காரி உருடுமாயா?
0: தத்துவலாம் அதிகமாக பேச வேண்டாம் அர்ஜுனா.
1: அத்தன் மேல வருகின்றீரே, போகும்போதே வர எந்த காய் உருடுமா? அது
0: அப்படி இல்ல, இந்த வழியாக செல்கிறாயே, அந்த வழியா போகாதே, உனக்கு தீங்கு விளையும்.
1: யோ உனக்கு ஏன் மீன் வார்த்தை?
0: அப்போ என்ன அழைக்க மாட்டாய்?
1: அழையா.

0: ஒரு வீட்டுக்கு அழியா வீட்டுக்கு நுழையா சம்மந்தி போல உன்னை கூப்பிட்டேன்.
1: உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் தானே உன்னை காக்க வேண்டும்.
0: என் தந்தை இறந்தார், அவருக்கு ராஜசேவை செய்ய போகின்றோம். ஆகையால் பொன்புரை திருத்தலாம் என்று நான் சொல்கின்றேன். உன்னை யாரையா கூப்பிட்டது?
1: என் தங்கையின் குங்குமம் நிலைக்க வேண்டுமே அர்ஜுனா.
0: யோ, உன்னை நான் கூப்பிடல, என் கூட வராதன்றேன்.
1: நான் வருவேன்.
0: வரக்கூடாதுன்றேன்.
1: சரி வரல, இனி முதற் கொண்டு என்னை அழைக்க மாட்டாயே.
0: அழைக்க மாட்டேன்.
1: சத்தியமா?
0: சத்தியமாக.
1: உண்மையா?
0: உண்மையாக.
1: சரி போய் வா. போய் வா.
0: நீ போயா, நான் கிளம்புறேன்.
1: அர்ஜுனன்
0: பொன்பதை திரட்ட வேண்டும். புறப்படு போகலாம். புறப்படு.

0: அடியா காவலர்,
1: ஐயா சொல்லுங்க ஐயா.
0: அடியான் யார் என்ற விளக்கம் தெரிகிறதா?
1: விளக்கமா சொன்னால் விளக்கம் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் ஐயா.
0: இந்த பாதாள உலகத்தை ஆளக்கூடிய
1: ஆளக்கூடிய
0: பாதாள அரக்கன்.
1: வாழ்க வாழ்க வாழ்கவே.
0: அப்படி இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: அரக்கர் குணம் இரக்கமற்ற செயலை செய்வது அரக்கர் குணம்.
1: அரக்கர் குணம்
0: அப்படியானால் என்னை மிஞ்ச இந்த உலகத்தில் எவராவது இருக்கிறாரா?
1: யாருமில்லை.
0: ஏனென்றால் என்னிடம் பலத்தை பலம் இருக்கிறது.
1: என்னை
0: வெற்றி பெற எவனுமே கிடையாது.
1: யாருமே கிடையாது.
0: என கேள்வி கேட்க ஒருவரும் அல்ல, தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று இந்த பாதாள உலகத்தை ஆட்சி செய்து
1: வருகிறேன்.
0: யாராகிலும் உள்ளே வந்தால்
1: வந்தால்
0: என் அனுமதி இல்லாமல் விடாதே. மற்ற உலகத்தை சேர்ந்தவர் நம் உலகத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் உடனே எனக்கு தகவல் தெரிவிப்பார். புறப்படு
2: வெளிப்புறம் உள்ளே போய் பார்த்தால்
1: எவ்வளவு. யாரோ ஒருவன் வந்திருக்கின்றான்.
0: யாரோ ஒருவன் நம் நாட்டை தேடி அயல் நாட்டானா? இப்பொழுதே அவனை சிறைபிடிக்கிறேன். போகலாம். அடே யாரா நீ?
2: ஐயோ, நான் யாருன்னு சொல்ல வேண்டுமா?

0: ஆமாம்.
1: நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா?
0: எதற்காக வந்தாய்?
1: பொன்பொருளை திரட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன்.
0: பொன்பொருளை திரட்டவா?
1: ஆமா.
0: யார் அனுமதியுடன் இந்த நாட்டில் நுழைந்தாய்?
1: யார் அனுமதி கேட்க வேண்டும்? நான் யார் தெரிகின்றதா?
0: யாரு?
1: நான் தான் பஞ்சாப் பாண்டவர்கள். நல்லவர்கள், வல்லவர்கள், பொறுமைசாலிகள், திறமைசாலிகள் சொல்லக்கூடிய பஞ்சாப் மூர்த்திகளில் நடுவனானே அடியர் அர்ச்சன பெருமாள்.
0: இப்போதே உனக்கு கொன்று விடுகிறேன் பாருடா.

0: என்னிடத்திலே அடிபட்டு சாகாதே, பார்த்து போட. காளிகா தேவிக்கு நரமனிதர்களை பலி கொடுப்பது வழக்கம். உன்னை நானே கொள்கிறேன், ஆனால் இப்போதே காளிகா தேவிக்கு பலியிட உன்னை சிறைப்படுத்துகிறேன். காவலன், இவனுக்கு விலங்கை போட்டு பாதாள சிறையிலே தள்ளுங்கள். இன்னும் அரச குமாரர் வருவார், அனைவரை சிறைபிடித்து காளிகா தேவிக்கு பலி கொடுக்கலாம். விலங்கை போடு அவன் கையில்.
1: ஆண்டவா, என்ன செய்வேன் தெரியவில்லையே. பகவான் வார்த்தையை மறுத்து வந்துவிட்டேன். இந்த பாதாள உலகத்திலே பாதாள அரக்கன் என்னை சிறையிட்டுவானே. பகவான் அருள் இருந்தால் காப்பாற்றி விடுவார். எந்த முகத்தோடு அவரை அழைப்பேன்? இருந்தாலும் எனக்கு துணையாக வருவது பகவான் மட்டும்தான். ஆகையால் பகவானை துதி செய்தால் கட்டாயம் அவனை காப்பாற்றுவார் என்று தெரிகின்றது. ஆகையால் பகவானையே துதி செய்வோம்.

0: உன்னை வேண்டாம் என்று விடுத்து வந்து விட்டேனே, என்னை காப்பாற்ற யார் வருவா ஐயா?
1: ராஜகுமாரர்கள்
2: சிறைபிடித்து வைத்திருக்கிறான்.
0: மாமா,
2: ஆகையினால் அவளை கொல்ல வேண்டும்
0: என்றால்
2: சுலபமாக முடியாது.
0: முடியாது.
2: அவன் கரத்தில் சிவசக்கரம் இருக்கிறது.
0: இருக்கின்றது.
2: பாதாள அரக்கனின் மகள்
0: மகள்
2: போகவதி இருக்கிறார்.
0: உண்மைதான் மாமா.
2: அவளை திசை திருப்பி
0: மிகவும் அழகாக இருக்கின்றான்.
2: நீ பெண் ரூபத்தில் சென்று
0: சென்று
2: விஜயாம்பலாக சென்று அவன் கரத்தில் இருக்கும் சிவசக்கரத்தை வாங்கி கொண்டு வா.
0: மாமா,
2: அவன் கதையை நான் முடிக்கிறேன்.
0: மாமா, அவனை கொள்வது பிறகு இருக்கட்டும். மாமா, முதலில் போகவதியான மிகவும் அழகாக இருக்கின்றார். எப்படியாகிலும் நேசித்த போக

0: கண்டேன், அவள் மீது மோகம் கொண்டேன். எப்படியாயும் அந்த பெண்ணை என்னும் சேர்த்து வை மாமா.
1: முதலில் அந்த 363 ராஜகுமாரர்களை சிறைமீக்கலாம், அந்த அரக்கனை அடிக்கலாம், பிறகு திருமணம் முடிக்கலாம்.
0: மாமா, அந்த பெண்ணும் இல்லை என்றால் அவிடுவே தம்பாதி. மாமா
1: சொல்லையா அர்ஜுனா,
0: பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் அந்த பெண் மீது மோகம் கொண்டு
1: நான் வந்த வழியை திரும்பி பார்த்து சென்று,
0: ஐயோ மாமா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் மாமா.
1: நான் முடிக்கிறேன், நீ சென்று சிவசக்கரத்தை கவர்ந்து வா.
0: அப்படியாகட்டும் மாமா, உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டோ? அப்படியா சென்று வருகின்றேன்.

0: வணக்கம், யாரெங்கே?
1: ஐயம்மா சொல்லுங்களம்மா.
0: சபை ஒருநாள் சபை சபை முன்பதாக வந்திருக்கின்றேன்.
1: ஆமா,
0: என்ற விளக்கம்
1: வேகமா சொல்லுங்கள் தாயே.
0: சொன்னால் அல்லவா புரியும்.
1: ஆமா,
0: அஞ்சு தாம் போ.

0: மாதவன்
1: அம்மா
0: நாடோ பாதாள உலகம்
1: பாதாள உலகம்
0: பாதாள உலகத்தை அழக்கூடிய
1: அழக்கூடிய
0: பாதாள இருக்கணும் விளங்குவர் எனது தந்தை
1: பாதாள இருக்கார்
0: ஆமாம் அண்ணருக்கு ஒரே மகள் ஒப்பற்ற மகளாக பிறந்து யாதொரு குறையும் இல்லாமல் மாதவனின் நாமதயம் படைத்து
1: படைத்து
0: சீரும் சிறப்புமோடு தந்தையார் கன்னியாமடம் ஒன்று அமைத்து
1: அமைத்து
0: அதிலே வாழ்ந்து வருகின்றன. அப்படி இருந்த
1: பொழுதும்
0: ஓடி வர காரணம்
1: உன் தந்தை வரும்படி
0: புறப்பட்டு சென்றிருக்கான். அப்பா
2: அம்மா
0: தந்தை

0: அது விரைவாக அழுத்த காரணம் பகவதி நல்ல முறையாக வாழ வேண்டும்.
1: வரையகட்டும் அப்பா.
0: அப்படி இருந்தாலும் அனுதினமும் சிவபூஜை செய்வது வழக்கம்.
1: வழக்கம் அப்பா.
0: தோழி பெண்களுடன் சேர்ந்து
1: சேர்ந்து
0: சிவபூஜை செய்து வருவாய். உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன்.
1: அப்பா, நான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய சிவசக்கரத்தை கொடுத்தீர்களானால் சிவபூஜை செய்துட்டு வரும்பா.
0: சிவசக்கரமா?
1: ஆமாம் அப்பா.
0: அம்மா, வேற ஏதாவது கேட்டாலும் பரவாயில்லை, என் உயிரானது அந்த சிவசக்கரத்திலே இருக்கிறது.
1: அப்பா,
0: அந்த சிவசக்கரத்தை கொடுத்தால் அந்த சிவசக்கரத்திற்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என் உயிரே போன மாதிரி. அம்மா,
1: அப்பா பூஜை செய்து விட்டு பத்திரமாக கொண்டு வரம்பா, ஆபத்து இல்லாமல்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: என் உயிருக்கும் மேலான மகள் நீ. நீ கேட்டு நான் தராமல் இருப்பேனா? இதோ தருகிறேன், இந்த சிவசக்கரத்தை பெற்று பூஜை செய்து மீண்டும் என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும்.
1: வரட்டும் அப்பா,
0: புறப்படுங்கள்.
2: பார்த்தனையா,
3: என்ன
2: அந்த பாதாளகனை கொல்ல பகவானிட்டு தோழி வேடம் கொண்டு அந்த போகவீரன்
3: சென்று
2: அந்த சிவ சக்கரத்தை கவர்ந்து விடும்படியாக உத்தரவிட்டார். இதோ நீராடுகின்றார்கள் போகவதியானவர்கள். அந்த நேரத்திலே அந்த சக்கரத்தை
3: கவர்ந்து
2: பவனை பார்க்க வேண்டும்.
3: புறப்படலாம்.
0: என் மாமா கட்டளை பிரகாரம் இந்த கோலம் பூண்டு போகவதியுடன் சென்று சிவசக்கரத்தை பெற்று வரும்படியான என் மாமா
3: கட்டளையிட்டார்.
0: அது பிரகாரம் பின் வேண்ட போது தோழியாக
3: செல்கின்றேன்.
0: சென்று காண்போம்.
1: தந்தையிடம் சிவசக்கரத்தை பெற்று வந்து விட்டோம்.
0: ஆமா,
1: ஆனால் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா?
0: ஆமா.
1: பாருங்கடி.

0: நாங்களோ பெண்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் யார்? ஏன் இந்த பூஜைக்குள் வந்தீர்கள்?
1: நான் யாரென்று தெரியவில்லையா?
0: யாரென்று தெரியவில்லையே.
1: இருந்தால் நான் பஞ்சபாண்டல் நடுவனானே அடியான் அச்சல பெருமான்.
0: அப்படி இருந்தாலும் இது ஒரு கன்னிகா மடம்.
1: உண்மைதான்,
0: தனிமையாக இருக்கக்கூடிய இடம். இங்க ஆடவர்கள் வரக்கூடாது ஐயா.
1: இருந்தாலும் நான் வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா?
0: எப்படி இருக்கின்றது?
1: எத்தனை

0: ஐயா,
1: இவளை பார்த்த உடனே இவள் மீது மோகம்
0: கொண்டேன்.
1: இவளை எப்படியாக சேர வேண்டும்? இதற்கு யார் வர வேண்டும்? பகவான் வந்தால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் இவளுடைய தந்தையோ
0: அரக்கன்
1: சிறையில் இருந்தான், பகவான் காப்பாற்றினார்.
2: அர்ஜுன மகாராஜனே, நாம் வந்த வேளை சிவ சக்கரத்தை கவர்ந்து செல்ல,
1: அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இந்த வேலை நடக்கட்டும்.
2: எப்பவுமே பெண்கள் மீது ஆசை வைத்தா போற வேலை உருப்படாது. அதனால நேராக இந்த சிவ சக்கரத்தை எடுத்து சென்று உன் பகவான் கண்ணன் இடத்திலே கொடுத்தால் மற்றவற்றை அவர் செய்வார்.
1: இந்த வேலையை அப்பா சொல்லும் மோனா போறார், போவாடி போறார். எனக்கு தேவை கல்யாணம் பண்ணணும்.
2: எத்தனை
1: முகம் கொண்டேன் பகவான்
2: அரசே, நான் சொல்வதை கேளுங்கள். எத்தனை பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்? இந்த பெண்ணை அவர் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார். சிவ சக்கரத்தை எடுத்து பகவான் இடத்துல கொடுக்கலாம்.
1: முதல் கல்யாணம் முடிட்டோம், பிறகு சக்கரத்தை உடைக்கிறோம். பகவானே,
2: என் வார்த்தை கேட்க மாட்டீங்களா?
1: யார் வார்த்தை கேட்க முடியாது பகவானே.
3: அர்ஜுனா,
1: பகவானே, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் இந்த சிவ சக்கரத்தை கொண்டு வந்து
3: விட்டேன். ராஜகுமாரர்களை சிறை மீட்க வேண்டும்.
1: உண்மைதான்.
3: அந்த சிவ சக்கரத்தை உடைத்தால் முழுவலமும் போய்விடும்.
1: உண்மைதான்.
3: சிவ சக்கரத்தை உடைத்து அவனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்றுவா, பிறகு திருமணம் முடிக்கிறேன்.
1: உண்மையாக திருமணம் செய்து விடுவீர்களா? கட்டாயமாக.
3: கண்டிப்பா.
1: அப்படி ஆகட்டும். இப்போதே புறப்படுகின்றேன்.
2: என் மகளிடத்திலே கொடுத்தேன் சிவ சக்கரம்.
1: உண்மைதான்.
2: அது எப்படி உன்னிடத்திலே வந்தது?
1: அந்த தோழி பெண்ணாக வந்ததே நான் தானே.
2: ஒரு பெண்ணாக வேடமிட்டு ஏமாற்றி என் மகளை மழைக்கி அந்த சிவ சக்கரத்தை கவர்ந்து வந்தாயே.
1: உண்மைதான்.
2: வாடா, நீயா நான் பார்த்து
1: வாடா. நீயா பார்க்கலாம்.

0: அந்த அரக்கனை கொன்று விட்டாயா?
1: அசுரனை கொன்று விட்டேன்.
0: அந்த ராஜகுமாரர்களை சிறைமிட்டு வா.
1: சிறைமிட்டு விட்டேன்.
0: அப்படியாகட்டும். தங்கா போகவதி
2: சொல்லுங்கள்.
0: தந்தை இல்லாத காரணத்தால்
2: காரணத்தினால்
0: நானே முன்னின்று திருமணத்தை முடிக்கிறேன்.
2: ஆகட்டும்.
0: இவன் தான் வளையாவில்லை வளைத்த அர்ஜுனன்.
2: ஆகட்டுங்க.
0: திருமணம் ஆகட்டும். கெட்டி மேலாம்.

169 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய மாலை நேர ஒளிபரப்புகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6 மணிக்கு, நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:30 மாநிலத்தில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள். கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஹரிஹரன். 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும் தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்கள் குறித்து டிஆர் பீம்சிங் அவர்களுடனான நேர்முகம் பகுதி 1. 8:00 செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். இன்று நாம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல்கள் ஜெயஸ்ரீ அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். 10:00 ரவி வசாரியா, அகில் பாரதிய சங்கீத சபா ஆகியோர் இணைந்து வழங்கும் சங்கீத நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை

0: 11 மணிக்கு நாளைய ஒளிபரப்புகள் குறித்த தகவல்களை பற்றி நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டு அறியலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டு அறிந்தது இன்றைய மாலை நேர ஒளிபரப்புகள் பற்றிய தகவல்களாய் நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
2: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
2: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
1: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
2: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா.
2: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
2: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரும்.
2: வாழ்த்துக்களோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
2: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
2: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் 9597134428 மற்றும் 0452253.
6: This is Akashwani, the news read by Shagun Chopra.

0: மதுரை வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு வடப்பாடல்கள். இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் காதல் கொண்டேன். தனுஷ், சோனியா அகர்வால் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்று நாம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
1: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட், கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான்.
0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
2: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத் துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு, கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500 மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறார். முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
0: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலை ஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கி கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

0: வித்தார்.
1: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
0: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
3: ராஜேஷ் சோமராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்தி சென்றார்.
4: நேஷனல் flag as they walk out into the arena, the Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
0: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்தின் கால நீட்டிப்பிற்கான அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் உச்சப்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகர கோட்டத்திற்கு உட்பட்ட உச்சப்பட்டி

தொகுதி 1, 2, 3, 4, 5, 6, 5, 6 மற்றும் 8, தோப்பூர் பகுதி 3, 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்ட பகுதிகளிலும் உள்ள பொது விநியோக மனைகள், கடைமனைகள், பள்ளி மனைகள், வணிக மனைகளுக்கான மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் 9ஆம் தேதி அதாவது 9/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த விவரங்களை அறிய https://tnhp.tngov.in/ மற்றும் https://tntenders.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம். இத்தகவலினை வழங்கியுள்ளார் செயற்பொறியாளர் உச்சம்பட்டி தோப்பூர் துணைக்கோள் நகர கோட்டம் மதுரை. விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள சேவை செய்தியினை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்கான கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்மாதம் 6 அதாவது 6/10/2026 தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், 8/10/2026 அதாவது இம்மாதம் 8ஆம் தேதி மேலராஜ குலராமன் கிராமத்திலும் திருவில்லிபுத்தூர் வட்டத்தில் நடத்தப்பட்ட முகாம் நிறைவடைந்தது. மேலும் 6/10/2026 களத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும், 8/10/2026 பிள்ளையார்குளம் கிராமத்திலும், 9/10/2026 குன்னூர் கிராமத்திலும், 12/10/2026 விழுப்பனூர் பாட்டாக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் முகாம் நடைபெற உள்ளது. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்று கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். முகாம்கள் நடைபெறும் தேதிகளும் கிராமங்களும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. 6/10/2026 தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும், 8/10/2026 மேலராஜ குலராமன் கிராமத்திலும், 6/10/2026 களத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும், 8/10/2026 பிள்ளையார்குளம் கிராமத்திலும், 9/10/2026 குன்னூர் கிராமத்திலும், 12/10/2026 விழுப்பனூர் பட்டாக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் முகாம்கள் நடைபெற உள்ளது. தேவைப்படுவோர் முகாம்களில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: ustedes.
1: உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல் ஆகும்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7 மணி. கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். வரும் பாடல் நிலாவே வா திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை தென்றல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன்.
2: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 10 தேதி வரை 24 நாட்களுக்கு யாத்திரி சேவா அபியான் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பயணிகளுக்கான சக்கர நாற்காலி, பிரத்யேக கழிப்பறை, நகர்வு தளங்கள் உள்ளிட்ட வசதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய பயணிகள் எளிதில் வழியறியும் தகவல் பலகைகள், புறப்பாடு நுழைவாயில், பாதுகாப்பு சோதனை மற்றும் பயணப்பொதிகள் பரிசோதனை மையங்களில் காலதாமதமின்றி பயணிகள் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரம், முதலுதவி மற்றும் மருத்துவ தயார் நிலை, குடிநீர் தரம், டிஜி யாத்ரா சேவை மற்றும் இணைய வசதி உள்ளிட்டவை குறித்தும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் செப்டம்பர் 18 நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும், தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருத்தல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் குறித்தும், உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல், பழுதடைந்த சாலைகள் மற்றும் சிறு பாலங்கள் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி செப்டம்பர் 19 நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சஞ்சீவ் சங்கர் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற 25 நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்பையும் ஊக்குவிப்பதோடு மகளிருக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்றவர்கள் மக்களுக்கான சேவை செய்வதோடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட்ட அறிவிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், பிராந்திய ஆணையாளர்கள் ஹரிஓம் ஜெய்ஸ்வால் மற்றும் விகாஸ் ஆனந்த் ஆகியோர் புதிய அறிவிப்பின் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் 51,00,000 அதிகமான கூடுதல் ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ உறுப்பினர் வரம்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டார். கோவை ஈச்சனாரி பகுதியில் பாதுகாப்பு துறை நிறுவனங்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் ஒருங்கிணைந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கண்காட்சி அரங்குகள், நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனங்கள், AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பட்டாசு உற்பத்தியை பாதுகாப்பாகவும், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டது. மேலும் பாதுகாப்பு துறையில் AI தொழில்நுட்பத்தின் பங்கீடு, நவீன கால கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்று சுற்றுலாத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் AI கொண்டு மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3,00,000 வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக வர்த்தகம் மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நாகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரெஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்க

0: சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும் மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிக்கிதா ரைபக்கோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரயேஸ் பர்லா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: காய்கறிகள் அதிகமா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 1/4 பங்கு தான் வந்து இப்ப அரிசி சாதமும், மீதி 1/4 பங்கு வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள். கீரைகள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான

பொன்னான தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பொரியல் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நறுக்கி அந்த சாம்பாரில் போடுற அந்த அதை தான் வந்து காயாகவும் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கீரையை வந்து நம்ம சமைக்கும் பொழுது மூடி வச்சு தான் வந்து நம்ம சமைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கீரைகள்லாம் நல்லா கழுவிட்டு தான் வந்து நம்ம நறுக்கி சமைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீரையை நறுக்கிட்டு கழுவுறாங்க, அதே மாதிரி ரொம்ப பொடுசு பொடுசான்னு இருக்கிறாங்க, அது மாதிரி திறந்து வச்சு சமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம அப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறியை எடுத்துட்டாலும் சரி கீரையை எடுத்துட்டாலும் சரி நம்ம கழுவி வச்சுட்டு அப்புறம் நறுக்கிட்டு அப்படியே நம்ம சமைக்கணும். நறுக்கிட்டு கழுவக்கூடாது, தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் கரைஞ்சிரும். அதனால நம்ம மூடி வச்சு சமைக்கணும். ஏன் மூடி வச்சுன்னா, சில வைட்டமின்கள் வந்து ஆவியாக போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ நம்ம திறந்து வச்சு சமைக்கும் போது ஆவியாக போயிடும், அதுக்காக நம்ம மூடி வச்சு சமைக்கணும். காயாக இருந்தாலும் சரிதான். அதனால

0: நம்ம கழுவி வச்சுட்டு அப்புறம் நறுக்கிட்டு அப்படியே நம்ம சமைக்கணும். நறுக்கிட்டு கழுவக்கூடாது, தண்ணீரில் கரையக்கூடிய உயிர் சத்துக்கள் கரைஞ்சிரும். அதனால நம்ம மூடி வச்சு சமைக்கணும். ஏன் மூடி வச்சுன்னா சில வைட்டமின்கள் வந்து ஆவியாக போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ நம்ம திறந்து வச்சு சமைக்கும் போது ஆவியாக போயிடும். அதுக்காக நம்ம மூடி வச்சு சமைக்கணும். காயாக இருந்தாலும் சரிதான். அதனால இந்த மாதிரி, ஏன்னா நிறைய வந்து நம்ம சமைக்கிறோம், ஆனால் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் முறையாக நம்ம சமைப்பது கிடையாது. நிறைய சத்துக்கள் உள்ள உணவுகளை நம்ம செய்கிறோம், ஆனால் எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகுது. எங்கெல்லாம் நஷ்டமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தெரியாமல் கழுவிடுறோம், மூடி வைக்காமல் சமைச்சிட்றோம், இல்லை வந்து ரொம்ப பொடிசாக இதுதான், ரொம்ப பொடிசாக வந்து நம்ம நறுக்கணும்னா நிறைய பாகங்கள் தண்ணீரில் வந்து கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நம்ம சமைக்கும் பொழுது சத்துக்கள் வீணாகாமல் முறையாக சமைக்கணும். கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக செஞ்சோம்னா அந்த காய்கறி கீரைகளில் உள்ள சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு அன்றாடம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற கீரைகள் வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆனா இந்த தடிமமான இலைகள் தடிமமான இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சும் நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரையை நிறைய பேர் ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா பெண்களுமே நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உடனே நம்ம செய்கிறது என்னென்னா பொரியல். அப்போ இருந்தே வந்து பொரியலாகவே நம்ம வச்சிருக்கனால இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பச்சை மிளகா போடுவோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து பச்சை மிளகாவும் பச்சையாக இருக்கும், கீரையும் பச்சையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டா அந்த பச்சை மிளகா வந்து காரமாக இருக்கனால ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கீரையாக நிறைய வந்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம கீரை பாயாசம் செய்யலாம். இப்போ நம்ம வந்து கீரையிலேருந்து சார் எடுத்து அதில் வந்து நம்ம சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையை வந்து நல்லா கீரை சாரோடு சேர்த்து ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து அது குழந்தைகளுக்கு வந்து கீரை பாயாசம்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த ஏன்னா சிறு குழந்தைகளுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் மிக அவசியனால நம்மளுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம இனிப்பா வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி கொடுத்தோம்னா அவங்க வந்து கீரை சாறை வந்து குழந்தைகளும் பயன்பெறுவார்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன கீரையில் அப்படின்னா எங்களுக்கு தினமும் உருவி வந்து அதை ஏன்னா அதை நம்ம சுத்தம் படுத்துறது உருவுறது வந்து கொஞ்சம் வந்து நேரம் எடுக்கிறது, நேரத்தை மிச்சம் பண்ணணும். இல்லை இதை நம்ம இந்த இவ்வளவு ஊட்டச்சத்து உள்ள கீரையை நம்ம டெய்லி சாப்பிடணும், இல்லை வாரத்துக்கு 3 தடவையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இல்லை நம்ம வந்து கீரை சீசனில் வந்து நிறைய கீரை இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுறது தினமும் வந்து நிறைய சமைக்க முடியாது அப்படிங்கும் போது நம்ம இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வாய்ந்த கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சொல்லுவாங்க. எப்பா நீ என்ன தேனி மாதிரி சுறுசுறுசுறுன்னு ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேனி வந்து தேனை எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதிலிருந்து தான் தேனை வந்து நமக்கு சேமித்து கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தேனி வந்து முட்டையிடுற வேலையை மட்டும்தான் செய்யும், வேலைக்கார தேனி தான் வந்து தேன்களை உற்பத்தி பண்ணி தருது நமக்கு. இந்த தேனி வளர்ப்பு குறித்து நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம்.
0: சார் இப்போ தேனி வளர்ப்பு அப்படின்றது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: தேனி வளர்ப்புன்றது வந்து இப்போது தேனீகளில் வந்து ஒரு நாலு வகையை நம்ம இங்கே பிரிக்கலாம் நம்ம சவுத்தில். அதில் வந்து ஒன்று வந்து பெருந்தேனின்றது, அது வைல்டு, அது பெரிய உயரமான பாறைகள் பெரிய மரங்கள் அந்த மாதிரி இதில் தான் ஓப்பன் இதில் தான் கட்டும், அது வந்து வைல்டு, அதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொரு வகை வந்து கொம்பு தேனின் இருக்குது, கொம்பு தேனின்றது வந்து சின்ன பீஸ், ஸ்மால் பீஸ், அதோடைய ஹைவும் வந்து சின்னதாக தான் இருக்கும். அதில் வந்து தேன் வந்து ரொம்ப போச்சுன்னா 400-500 கிராம் அவ்வளோதான் வரும் ஒரு ஹைவுக்கு, அதுவும் வைல்டு தான், அது ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். இன்னொரு வகையான தேனி வந்து இந்தியன் பீஸ் இல்லைன்னா அபிஸ் செரனா இண்டிகான்ற ஒரு ஸ்பீசிஸ், அதோடைய பழக்கம் என்னென்னா இருட்டான இடத்துல வந்து அதோடய ஹைவை கட்டும், அடுக்கடுக்காக கட்டும், மரப்பொந்துகள் பாறை இடுக்குகள் அந்த மாதிரி இருட்டான இடங்களில் கட்டும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை வளர்க்குறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். எப்படின்னா நம்ம அதுக்கு இயற்கையிலேயே ஒரு பொந்து மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி அது ஒரு சின்ன பாதை உள்ளே போச்சுன்னா அது உள்ளே இருட்டாக இருக்கும், அது நேச்சுரலாக இருக்கிறத விட அது ரொம்ப வசதியாக இருக்கும், இந்த இது வந்து அதுக்கு நல்லா ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் அந்த தேனீக்களை வந்து பிடிச்சி இந்த பெட்டியில் வச்சோன்னா இது வந்து அதுக்கு உகந்ததாக தெரியும், ஏன்னா இயற்கையிலேயே அதுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறனால இதில் வந்து தங்கி இருந்து அதை கூடு கட்டி எல்லாம் பண்ணோம். ஸோ அதுலேருந்து நம்ம தேன் எடுக்கிறோம். இன்னொரு வகையான தேனி வந்து ஸ்டிங்லெஸ் பீஸ், அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும், அதுவும் வந்து இருட்டான இடங்களில் தான் கட்டும் பொந்துகளில், அதனால அதையும் பாக்ஸில் வச்சு சின்ன ஓட்டை வச்சு அதை வச்சோம்னா அதுவும் நம்ம வளர்க்கலாம். அது வந்து தேன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு 100 கிராம் கிடைக்கிறதே பெரிய விஷயம்
0: இல்லை. இப்போ எல்லாரும் வந்து ஒரு தேர்வு பண்ணுறதுக்கு அப்படின்னா எந்த தேனியை வந்து நம்ம தேர்வு பண்ணிக்கலாம்?
1: அதான் நம்ம வந்து தேர்வு பண்ணுறது வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து சவுத்துக்கு வந்து பெஸ்ட் வந்து இந்தியன் பீஸ், அதாவது செரனா இண்டிகா. இன்னொன்று இருக்குது, அது வந்து இட்டாலியன் பீஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அது வந்து இதே இதுலேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அது வந்து இதை விட நம்ம இந்த இந்தியன் பீஸை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நார்த்தில் வந்து அதை வச்சுருக்காங்கன்னா அது வந்து கொஞ்சம் கோல்டு கிளைமேட் அதுக்கு தேவை. ஸோ அந்த ஹிமாலயன் ரீஜன் அந்த மாதிரி இதில் வந்து அதை நல்லாயிருக்கும். நம்ம ஊருக்கு வந்து அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இங்கே சவுத்தில் யாரும் வச்சு பார்த்ததில்லை.
0: இப்போ வந்து அது சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தேனியை வளர்க்க முடியும்.
1: ஆமாம், நம்ம தேனி வளர்க்கணும்னா வந்து சைட் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி ஏரியா நம்மளுக்கு வந்து நல்ல க்ரீனரி உள்ளது, குறிப்பாக வந்து மலை அடிவாரங்கள் இல்லைன்னா நல்ல தோட்டங்கள், நல்ல பயிர் பண்ணுற மாதிரி எஸ்டேட்ஸு, இல்லை வாழைத்தோட்டம், முருங்கைத்தோட்டம். இப்போ நீங்கள் வாழைத்தோட்டத்தில் வைக்கிறீங்க இல்லை முருங்கைத்தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா அது ஒரு சீசன் முடிஞ்சோடனே அதில் வந்து அடுத்து வராது, அடுத்து ஒரு கேப் இப்போ பூ பூக்குது, பூ பூத்தவுடனே பிஞ்சு வந்து விட்ட உடனே அதுக்கப்புறம் பூ இருக்காது, அப்போ தேன் கிடைக்காது. ஸோ அது வந்து பெர்மனெண்ட்டாக வைக்க முடியாது. நாங்கள் மைக்ரேட்டரி பீ கீப்பிங் தான் அந்த மாதிரி ஸ்பாட்டு செலக்ட் பண்ணுவோம். வாழைத்தோட்டம் ஒரு சில ஏரியாவில் வந்து ஃபுல்லாக ஒரு அந்த ஊர் முழுசுமே வந்து வாழை பயிர் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா முருங்கை பயிர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இடங்களை செலக்ட் பண்ணோன்னா அந்த சீசன் முடிஞ்சோடனே அடுத்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் பாக்ஸை வேறு இடங்களுக்கு. எங்கே அடுத்து மகசூல் கிடைக்குது, தேன் எங்கே வருமோ அந்த மாதிரி இடங்களுக்கு பாக்ஸை வந்து மைக்ரேட் பண்ணிடுவோம் கண்டினியூஸாக கிடைக்கிற மாதிரி.
0: இப்போ மைக்ரேட் பண்ணுறீங்களா? இப்போ அந்த பறந்து போயிடுற தேன் இருக்குல்ல, அப்போ அந்த கூட்டில் எதுவுமே இருக்காதா?
1: இல்லைம்மா, நாங்கள் வந்து இந்த பாக்ஸோடையே கொண்டு போயிடுவோம். இப்போ இங்கே சீசன் முடிஞ்சிருச்சு, வாழை மரம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வேறு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நைட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து முதலே வந்து வேறு சைட் எங்கே நல்லாயிருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், போய் எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நல்லா பார்த்துட்டு அங்கே வந்து பழைய இடத்துல இருக்க பாக்ஸை வந்து நைட்டில் வந்து 7 மணிக்கு மேலே எல்லா பீஸ்லாம் உள்ளே அடைஞ்சிரும் திருப்பி 4:30 வரைக்கும் வெளியே வராது. ஸோ அந்த கேப்பில் நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 4:30 எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவோம். ஒன்ஸ் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா 1-2 கிலோமீட்டர் தள்ளி பண்ணலாம், அடுத்த நாள் நைட்டு கூட பண்ணலாம், ஆனால் வந்து பக்கத்துலேயே ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, 1 கிலோமீட்டர் தள்ளி தான் ஷிஃப்ட் பண்ணணும் மினிமம். இப்போ நாங்கள் பொதுவாக வந்து லாங் டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர்லேருந்து 100, 200, 400, 500 கிலோமீட்டர் கூட ஷிஃப்ட் பண்ணுவோம் இடத்த பொறுத்து இருக்கு.
0: இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு இதுலேருந்து அது பறந்து போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்டி காலி ஆகிடும்.
1: ஆமாம்,
0: அந்த காலனி வந்து காலி ஆகிடும். அப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து புதுசாக எப்படி அந்த காலனிக்கு ஒரு காலனியை உருவாக்குறீங்க அப்படின்னு?
1: அது வந்து நம்ம ஒரு பீஸ் வச்சுருக்குறோம், அந்த காலனி இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு டிஸ்டர்ப் டிஸ்டர்பன்ஸ்னால உங்களுக்கு வந்து பீஸ் எல்லாம் போயிருச்சுன்னா உள்ளே அந்த ஹைவ் இருக்கும் இல்லையா, அந்த ஹைவெலாம் க்ளீன் பண்ணிடணும். அது நல்லா சுரண்டி அந்த ஃப்ரேம் அந்த மரம் தெரிகிற அளவுக்கு அதில் சுரண்டி எடுத்துடணும்.

மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் தேனீ வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நத்தம் ஹவாவேலியைச் சேர்ந்த டி ஆர் பீம்சிங் அவர்கள். தேனீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்கிறது தேனீ அப்படின்னு

0: வேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது, பழைய வேக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு காலனியில் உள்ள இந்த ப்ரூடுன்ற சேம்பரில் தான் அந்த குயின் பீ, அதோடைய லார்வா, முட்டை, அதுக்குரிய சாப்பாடுலாம் இருக்கும். நல்ல லார்வா முட்டை உள்ள ஒரு ஃப்ரேமை, ரெண்டு மூணு ஃப்ரேமை எடுத்து இந்த பாக்ஸில், அந்த காலியாச்சில் அந்த பாக்ஸில் வச்சுட்டு குயினையும் பிடிச்சி அந்த பாக்ஸில் வச்சிடும். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போய் வச்சிடணும். அதை வச்சுட்டோன்னா இப்போ இந்த ஏற்கனவே இந்த பீஸ் உள்ள பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ராணி இருக்காதுல்ல, அந்த ராணி இல்லைன்றது வந்து அது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் அது சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ராணி, நம்ம காலனியில் இருந்த ராணியை காணமே அப்படின்ட்டு பதஸ்டம் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அது நம்ம இனிமேல் ஒரு ராணியை உருவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒன் டே எக் இருக்கும், ஏற்கனவே அந்த இருந்த ராணி முட்டைட்டு இருக்கும் இல்லையா, அதில் நல்ல முட்டைகளை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ராயல் ஜெல்லின்றதை வந்து ஃபீட் பண்ணும். அந்த முட்டை பொறிச்ச உடனே அந்த லார்வா சின்னதாக இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அது ராயல் ஜெல்லின்றதை ஃபீட் பண்ணி ராயல் ஜெல்லியை ஃபுல்லாக அந்த செல் ஃபுல்லாக நிரப்பி மேலே சீல் பண்ணிடும். ஸோ அந்த லார்வா வந்து அது அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ராயல் ஜெல்லி இருக்கிறனால அது குயினாக கன்வெர்ட் ஆகும்.
1: அந்த ராயல் ஜெல்லி இருந்தால் தான் குயின்.
0: ஆமாம், ராயல் ஜெல்லியை ஃபீட் பண்ணால் தான் குயின் வரும்.
1: இப்போ அந்த ராயல் ஜெல்லி எப்படி சார் கொண்டு வரும்?
0: அது வந்து அது பீஸ்லேருந்து செக்ரிகேட் ஆகுறது, ஒரு செக்ரீஷன் மாதிரி. அது வந்து யங் பீஸ் தான் அது, அதுக்கு செக்ரீட் ஆகும், அதை வந்து ஃபீட் பண்ணும்.
1: இப்போ அந்த இது ஃபீட் பண்ணி ஒரு காலனியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலனியிலிருந்து எத்தனை நாளுக்குள்ள நம்ம தேனை எடுக்கலாம்?
0: அது வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன மாதிரி இடத்த செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அங்கே என்ன மாதிரி அதுக்கு வந்து நெக்டார் கிடைக்குது, அதை பொறுத்து தான். பொதுவாக வந்து இப்போ நீங்கள் பேசினபடி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூணு ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு கொண்டு போயிட்டோம், இன்னொரு இதில் மூணு ஃப்ரேம் இருக்குது, ஆக்சுவலாக கீழே வந்து ஆறு ஃப்ரேம் இருக்கணும். இப்போ ஆறு ஃப்ரேம் வந்து இன்னொரு மூணு ஃப்ரேம் எம்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து அது ஹைவ் கட்டணும். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் கட்டணும். இது கட்டின பிறகு தான் சூப்பர்ன்றது இதுக்கு மேலே உள்ள பாக்ஸ் வைப்போம். அந்த சூப்பரில் கட்டி சூப்பரில் தான் தேனை வந்து சேமிக்கும். கீழே இருக்கிற ப்ரூடில் வந்து அது தேன் இருக்கும், அது வந்து அதுக்குரிய தேன், அதுக்குரிய சாப்பாடு அந்த குயின் பீ மற்ற பீஸ்க்கெலாம் அதில் வந்து சாப்பிடும். அந்த இது மகரந்தத்தையும் சேர்த்து வச்சுருக்கோம், மகரந்தத்தையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடும்.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: டிஆர் பீம்சிங் அவர்களின் நேர்முகம் தொடர்கிறது.
1: நீங்க நிறைய தேன் வர்றப்ப அது வந்து தேன் கிடைக்காத காலத்துல சாப்பிடறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து மேல உள்ள சாம்பர்ல வந்து சேர்த்து வைக்கும். அதுல தேன் மட்டும்தான் இருக்கும், வேற குஞ்சு முட்டையிடுறது இதெல்லாம் அங்க இருக்காது. தேன் மட்டும், பியூரா தேன் மட்டும் இருக்கும். ஈவன் மகரந்தம் கூட மேல இருக்காது.
2: அதான் நம்ம எடுத்து தேனா யூஸ்.
1: ஆமா, தேனை அதை மட்டும் அந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டு அந்த தேன் ஃபுல்லான உடனே எல்லா செல்லையும் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கோம், மேலே கேப் பண்ணியிருக்கோம், சீல் பண்ண மாதிரி. அந்த சீலை மாத்திரம் நம்ம லைட்டாக கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அதில் வச்சு சுற்றினோன்னா தேன் மாத்திரம் வெளியே வந்துடும். திருப்பி வந்து அந்த ஃப்ரேமை வந்து எந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தீங்களோ அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டிங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் டேலேருந்து அதில் சேமிக்க ஆரம்பிச்சிடும் தேனை.
2: இப்போ நம்ம எடுத்த பிறகு அந்த தேன் அடையும் சேர்த்து எடுத்துடணுமா?
1: தேன் அடைய டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். தேன் இதில் என்னென்னா, நம்ம பீ கீப்பிங்கில் என்னென்னா தேன் அடைய வந்து பாதுகாப்பாக வச்சுருவோம், அது எந்த டேமேஜும் வராது. ரெண்டாவது, பீஸ்க்கு வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டோம், பீஸை வந்து ஹார்ம் பண்ண மாட்டோம், அது கஷ்டப்படுத்த மாட்டோம், அதை வந்து ஹார்ம் பண்ணாமல் தான் எடுப்போம். வெறும் தேனை மட்டும் தான் எடுப்போம்.
2: இல்லை சார், இப்போ அந்த தேன் அடைய தொல்லை பண்ணாமல் நம்ம அது எதுவுமே இது பண்ணாமல் எப்படி நம்ம தேன் எடுக்க முடியும்?
1: இப்போ ஒரு ஸ்மோக்கர்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அந்த பாக்ஸை திறந்தோடனே ஸ்மோக்கரில் வந்து அந்த பெல்லோஸை ப்ரெஸ் பண்ணோன்னா லைட்டாக வந்து ஸ்மோக் வந்து காமிப்போம். காமிச்ச உடனே அந்த ஸ்மோக் வாடகைக்கு வந்து அது என்ன பண்ணால் கீழே போயிடும். கீழே மேலே இருந்து கீழே போயிடுச்சுன்னா மேலே தேன் இருக்காது இல்லை, அந்த ஃப்ரேமை லிஃப்ட் பண்ணிட்டோன்னா அதை எடுத்துடலாம், எடுத்துகிட்டு வச்சிடலாம் திருப்பி.
2: அப்படியே வச்சு.
1: ஆமாம், அது வந்து எந்த ஹார்மே பண்ண மாட்டோம் பீஸ்.
2: இப்போ அந்த தேன் மெழுகு இருக்குங்களா?
1: ஆமாம்,
2: அந்த தேன் மெழுகை நம்ம ஏதாவது பயன்படுத்தலாமா?
1: தேன் மெழுகு எப்படி வருதுன்னா வந்து இப்போ சீசன் முடிஞ்சிடும். சீசன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த சூப்பர்ன்ற சாம்பர் இருக்குல்ல, பொதுவாக வந்து ரெண்டு சூப்பர் சாம்பர் வச்சுருப்போம். அதாவது ஒரு சாம்பருக்கு வந்து அஞ்சு ஃப்ரேமு, மொத்தம் பத்து ஃப்ரேம் இருக்கும். இந்த பத்து ஃப்ரேம்லேயும் கட்டியிருக்கிற அந்த ஹைவ் இருக்கு இல்லையா, அதில் தேன் இருக்காது. சீசன் முடிஞ்சிருச்சுன்னா தேன் இருக்காது, எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்து மெல்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் பீ வேக்ஸ்.
2: ஓ, அந்த தேன் மெழுகு.
1: ஆமாம், அதான் தேன் மெழுகு.
2: கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அந்த அடைகளை உருக்கினா நமக்கு வந்து தேன் மெழுகு கிடைக்கும். அது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் சார்?
1: அது வந்து பொதுவாக வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து அது வந்து பேஸ் மாதிரி, ஆயின்மெண்ட்ஸு, க்ரீம்லாம் பண்ணுறாங்களே லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அது பேஸ் மாதிரி, க்ரீம் பேஸ். அது நம்ம அந்த ஒரு தன்மையாக இருக்குல்ல க்ரீம்லாம், அந்த இது வந்து அப்படி இருக்கும், அதுக்காக இது பண்ணுறாங்க. மற்றபடி சோப்புக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் மாதிரி ஒரு ஒரு பார்ட் அவங்க சேர்ப்பாங்க.
2: அப்போ இது வந்து நமக்கு தேன் மெழுகும் கூட நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குது.
1: ஆமாம், அந்த இது வாசனை திரவியங்கள் அதெல்லாம் வந்து இதில் வச்சு சேர்த்தோம்னா அப்படியே ஸ்டெடியாக எப்பயுமே இருக்கும். லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த இதில்
2: காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து தேன் மெழுகு பயன்படுத்தும்.
1: தேன் மெழுகு வந்து மெடிசனல் இதுக்கு மெடிசன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பர்பஸ் இருக்குது. அது போக வந்து ஈவன் நீங்கள் அந்த பில்டிங்கில் வந்து பாலிஷ் பண்ணுறாங்களே அதுக்கு கூட அந்த தேன் மெழுகு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறையா பர்பஸ் இருக்குது, அந்த கயிறை வந்து ஸ்டிஃபன் பண்ணுறதுக்கு அதிலெலாம் அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க.
2: இப்போ நம்ம ஒரு தேனீ பெட்டி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த இடத்தை நம்ம வந்து தேர்வு பண்ணணும், வீட்டில் வளர்க்குறதுக்கு எந்த சூழ்நிலையில் நம்ம வைக்கணும்?
1: அதாவது தேனீ வளர்க்குறத வந்து ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று வந்து ஹாபியாக பண்ணுறது. ஹாபியாக பண்ணுறது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம், உங்கள் தோட்டத்தில் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் பண்ணலாம். எங்கள் ஒரு நிழல் வீட்டில் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். ஒரு ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பாக்ஸ் கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஹாபி, நம்ம வந்து பொழுதுபோக்கு மாதிரி பண்ணுறது. இது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் நிறையா கிடைக்கும், நம்ம மைண்டை வந்து என்கேஜ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து நம்ம வளர்த்த பெட்டியிலேருந்து நம்ம தேன் எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம ரொம்ப மகிழ்ச்சி கூடும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்தது போக தேனை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம், இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா நீங்கள் டைரெக்டாக நீங்களே எடுக்கிறனால உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஒரு நம்மளுக்கு பியூரான ஹனி தான் சாப்பிட்றோன்னு ஒரு நம்பிக்கை வேறு இருக்கும். இது ஒரு பர்பஸ், இது வந்து ஹாபியாக பண்ணுறது. இன்னொன்று வந்து என்னென்னா பாலினேஷனுக்காக வளர்க்குறது தேனீ. தேனீ பெட்டிகளை வந்து தோட்டங்களில் வந்து வைக்கிறது. இது எதுக்குன்னா மகரந்த சேர்க்கைக்காக வைப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து உங்களுக்கு மகரந்த சேர்க்கை தான் பிரதான நோக்கம். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் மகரந்த பர்பஸ் போக நீங்கள் தேன் வந்து வந்துருச்சுன்னா தேனும் எடுத்துக்கலாம், தேனும் எடுத்து நீங்கள் வியாபாரம் கூட பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் இன்கம் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மகரந்த சேர்க்கை தான் உங்களுக்கு முக்கியமானது. ரெண்டாவது வந்து தேன் வந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ரெண்டாவது ஒரு இன்கம். மூணாவது வந்து தேனி

0: வளர்க்குறது, தேன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, தேனை மாத்திரமே எடுக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணுறது வந்து அது ஒரு கமர்ஷியலாக தேனீக்களை வந்து பராமரிக்கிறதுன்றது. இது வந்து இப்போ ரெண்டு பர்பஸில் நீங்கள் வந்து பாக்ஸை மூவ் பண்ண மாட்டீங்க. உங்கள் வீட்டில் பாக்ஸ் இருந்தேன் வச்ச இடத்துலே தான் இருக்கும். தோட்டத்தில் நீங்கள் ஒரு இது வச்சிங்கனாலும் அது மகரந்த சேர்க்கைக்காக வைக்கிறீங்கன்னா அங்கே தான் இருக்கும். ஆனால் இந்த கமர்ஷியல் பீ கீப்பிங்க்கு வந்து ஒரே இடத்துல வைக்க முடியாது. ஒரு இடத்துல சீசன் முடிஞ்சிடும், நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மாற்றோம், நிறைய பாக்ஸ் வச்சுருப்போம். இதுக்கு வந்து நம்ம அதனால் வந்து நிறைய தேன் வந்து எடுக்கணுன்றனால இப்போ இங்கே எங்கே வந்து நம்மளுக்கு தேன் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அந்த இடத்துக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். நைட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணி அந்த ஏரியாவில் தேன் கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே சோர்ஸ் நல்லாயிருக்கோ அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இது வந்து இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து இதுக்கு பேர் வந்து மைக்ரேட்டரி பீ கீப்பிங். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டேட் ஏரியாஸு, இப்போ முருங்கை தோட்டங்கள், அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய பாக்ஸ் இருக்கும். அதனால் அந்த என்டையர் ஏரியாவே நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஏரியா தான் செலக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ முருங்கைனா சில ஏரியாவில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போனாலும் முருங்கை தான் பயிர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா செலக்ட் பண்ணுவோம். அப்படி வைக்கிறப்ப நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு வந்து 25 பாக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டே போவோம் தோட்டங்களில். அந்த சீசன் முடிஞ்சோடனே இதெல்லாம் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து மைக்ரேட்டரி பீ கீப்பிங். இது வந்து கொஞ்சம் நுணுக்கங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். மற்ற ரெண்டுக்கும் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. இது வந்து நுணுக்கங்கள் டெக்னிக்ஸ் வந்து இதில் ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் இது. ஏன்னா லார்ஜ் வால்யூமில் இருக்கும், நிறைய நம்ம வந்து ஆட்களை போட்டு பராமரிப்போம். இதை வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெரிய லாஸ் வந்துடும். அதனால் இது நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் இந்த மைக்ரேட்டரி பீ கீப்பிங்க்கு போகிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: சார், இப்போ வந்து முருங்கை தோட்டத்தில் வைக்கிறேன், வாழை தோட்டத்தில் வைக்கிறோம், அப்புறம் வந்து பக்கத்தில் பலாவோ ஏதோ ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த தேன் வந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது, அதில் என்ன வகையான தேன் கிடைக்கும்?
0: இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாக்குமே தேன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டென்சிட்டி, கலரு, வாசனம் எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் வந்து முருங்கை தோட்டத்தில் வச்சிங்கன்னா முருங்கை பூலேருந்து வர்ற தேன் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் தேங்காய்ண்ணெய் மாதிரி இருக்கும். எடுக்கிறப்ப தேங்காய்ண்ணெய் மாதிரி இருக்கும். 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகும், டார்க் ஆகாது, ரொம்ப டார்க் ஆகாது. அது மாதிரி மாந்தோட்டத்துலேருந்து ஃபுல்லாக மாமரமாக இருக்குது, ஃபுல்லாகவே மாமரம் அந்த ஏரியானா, அதுலேருந்து தான் ஒரு 90% மாம்பூவில் தான் இருந்து தேன் எடுத்திருந்ததுன்னா எல்லோயிஷ் கலராக இருக்கும், மாம்பழம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் தேன் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி. அது போக நாவல் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும். அந்த தேனோட கலர் வந்து எடுக்கிறப்ப நார்மல் தேனோட கலராக தான் இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் ஆனவுடனே அப்படியே வயலட் கலராக மாறி வரும், அந்த பர்பிள் கலர் நாவல் பழம் மாதிரி அந்த கலரில் மாறும். இப்போ அழகர் ஹில்ஸில் இருந்து எடுக்கிற தேனுக்கும் சிறுமலையிலேருந்து எடுக்கிற தேனுக்கும் கேரளா ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து எடுக்கிற தேனுக்குமே வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டென்சிட்டியும் மாறும். பல எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எடுத்த தேனிலே அழகர் ஹில்ஸ் அணி தான் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம இது ட்ரை ஏரியா, அதனால் அது திக்காக இருக்கும். அதில் ஏற்கனவே நெக்டர் எல்லாமே திக்காக இருக்கிறதுனால அது திக்காக இருக்கும். மற்ற ஏரியாவில் இருக்கிறதுல இதை விட கொஞ்சம் டைல்யூட் ஆடாது. அதுக்கு டென்சிட்டிக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாமே தேன் நல்ல தேன் தான், பியூர் தேன் தான்.
1: இன்றைய மண்மணியம் நிகழ்ச்சியில் இதுவரை தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் நத்தம் ஹவாவேலியைச் சேர்ந்த டிஆர் பீம்சிங் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை 7:30 மணிக்கு மண்மணியம் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் சுழற்சி முறையில் கீரை சாகுபடி குறித்த தகவல்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். கீரை சாகுபடிக்கு தனிப்பட்டம் கிடையாது, எப்போது வேண்டுமானாலும் விதைக்கலாம். அதிக மழை பொழிவு சமயத்தில் விதைப்பதை தவிர்க்க வேண்டும். நிலத்தை உழுது 6 அடி நீளம், 4 அடி அகலத்தில் பாத்திகள் எடுக்க வேண்டும். ஒரு பாத்திக்கு 10 கிலோ வீதம் தொழு உரத்தை தூவி சமப்படுத்த வேண்டும். 10 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ கனஜீவாமிரதம் கலந்து ஒவ்வொரு பாத்தியிலும் தெளிக்க வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் விதைகள் முளைவிடும். அவ்வப்போது களைகளை அகற்றிவிட வேண்டும். நிலத்தின் ஈரப்பதத்தை பொறுத்து பாசனம் செய்தால் போதும். ஒவ்வொரு பாசனத்தின் போதும் ஒரு பாத்திக்கு 500 மில்லி ஜீவாமிர்தத்தை தண்ணீரில் கலந்துவிட வேண்டும். அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை 3 22 முதல் 30 நாட்களுக்குள் அறுவடைக்கு வரும். ஒரே அறுவடை வகை கீரைகள் என்பதால் அவற்றை வேரோடு பிடுங்க வேண்டும். பிறகு பாத்திகளில் உள்ள மண்ணை குத்தி 15 நாட்கள் ஆறவிட வேண்டும். மீண்டும் விதைக்கலாம். அரைக்கீரை, பாலக்கீரை 2 மறுதளவு வகை கீரைகள். அரைக்கீரையை 20 நாட்கள் இடைவெளியில் சராசரியாக 10 முறையும், பாலக்கீரையை 15 நாட்கள் இடைவெளியில் 30 முறையும் அறுவடை செய்யலாம். சில பாத்திகளில் விதைத்து கொண்டே வந்தால் சுழற்சி முறையில் தினமும் கீரைகள் கிடைக்கும். மறுதளவு கீரைகளை மகசூல் காலத்தை கணக்கிட்டு விதைத்தால் அறுவடையும் சுழற்சி முறையில் அறுவடை செய்ய முடியும். கீரை வயல் வரப்புகளில் 10 அடிக்கு ஒரு செண்டுமல்லி செடியை வைத்தால் பூச்சிகள் தொல்லை இருக்காது. அதையும் தாண்டி பூச்சிகள் தென்பட்டால் அக்னி அஸ்திரம் கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதற்கான ஜீவாமிர்தம் தயாரித்தல்: 10 கிலோ பசுஞ்சாணம், 10 லிட்டர் நாட்டு பசுவின் சிறுநீர், 1 கிலோ பயறு மாவு, அதாவது கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து அல்லது பாசி பயறு ஏதேனும் ஒன்று, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, சாகுபடி செய்யும் வயல்மண் கைப்பிடி அளவு

எடுக்க வேண்டும். அனைத்தையும் பிளாஸ்டிக் ட்ரம்மில் இட்டு 200 லிட்டர் தண்ணீர் ஊற்றி காலை மதியம் மாலையில் கடிகார சுற்றுப்படி கலக்கி 2 நாட்கள் நிழலில் வைக்க வேண்டும். இந்த ஜீவாமிர்தத்தை வளர்ச்சி யோக்கியாக பயன்படுத்தலாம். ஆரோக்கிய தரும் கீரை வகைகளை இயற்கை சாகுபடி செய்வதற்கு விதை பரிசோதனை செய்வது அவசியம். விவசாயிகள் கீரை விதைகளில் 50 கிராம் விதைகளை விதை பரிசோதனை மையங்களில் கொடுத்து பரிசோதனை செய்த பின் விதைக்கலாம். இதற்கான கட்டணம் 80 ரூபாய் ஆகும். இவ்வாறு மதுரை நாகமலை புதுக்கோட்டை வேளாண்மை விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். வேளாண் பழமொழி சிந்தனை: சொத்தை போல விதையை பேண வேண்டும், சொத்தை போல விதையை பேண வேண்டும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன் விவசாயத்துக்கு அடிப்படை தேவைகளாக நிலவளம் நீர்வளம் அமைகின்றன. நிலத்தின் வளத்தை நிர்ணயிப்பதில் மண் பரிசோதனையே முக்கியமானது ஆகும். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய மண்மணியும் நிகழ்ச்சி.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

கதைகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப்

போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கிகா லியண்டா, ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: மதுரை தென்றல் கேட்டீர்கள். நேரம் 9:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்று திரைப்பட நடிகை ராஜஸ்ரீ அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு நேர்ந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளைய ஒளிபரப்புக்கான அறிவிப்புகளை கேட்டு அறியலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் சக ஆண்டு 1948 அஸ்வினா மாதம் 13 தேதி, பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 நாள் திங்கட்கிழமை, மங்கள இசை காலை 5:55 நாளொரு குரல், குரல் 406, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தி நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல் 7:25 நலமாய்வாளர். இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இயற்கை மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 8:30 ஜப்பானில் நடைபெற்று வந்த 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள், அதனைத் தொடர்ந்து 9 அரங்கிசை, 10 உலக விண்வெளி வாரம், விந்தைமிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் மற்றும் கல்லூரி முதல்வர் எம் கவிதா அவர்கள். 11 மதுரை தென்றல், 12 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, டி வி ராமானுஜ சாருலு அவர்களின் வயலின், 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல், 12:50 மெல் இசை, சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 1:10 என் உயிர் தோழி சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, சென்னை அஞ்சல், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி பாடம் கற்றுக் கொடுப்பவர் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரால் ஷா. 2:55 வானிலை அறிக்கை, 3 நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும், மாலை 5:27 மாலை ஒளிபரப்பு துவங்குகிறது குரல் அமுதம் 406, அதனைத் தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டமணி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் தேனி வளர்ப்பும் அதன் தொழில்நுட்பங்களும் குறித்து டிஆர் பீம்சிங் அவர்களுடனான நேர்காணல் நிறைவு பகுதி, 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி கோலப்படி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சல், 9:30 இசை பேருரை, தேவி கடாட்சம் வழங்குகிறார் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேனகாவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:30 நட்சத்திர கீதங்கள், 11

மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளை ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டு அறிந்தோம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்யும்

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.